எஃப்எம் கோல்டு வணங்கி கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து சட்டம் ஒரு விளையாட்டு திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணிஜெயராம் குழுவினருடன் பாடியுள்ள பாடல்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் தேனிசை பக்தி பாடல்கள். முதலில் டாக்டர் சீர்காழி ஜி சிவசிதம்பரம் குரலில் ஒலிக்கும் பாடல்.

ஒரு பிடி அவளினை தருமுனம் பெறுவதில் ஒருவனின் வறுமையை ஒழித்தவா. சில எடுக்கலை தொடு என உரை தருவதை விஜயனின் துணிவில்.

0: அடுத்து டாக்டர் சீர்காழி ஜி சிவசிதம்பரம் குரலில் ஒலிக்கும் பாடல்.
1: குருவாயூர் உந்தன் குறை தீர்க்கும் கிருஷ்ணன் குழந்தை

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். காலை 7:15 திரை இசை, 7:30 ஆட்சவேரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரை கானம், 9:00 அரங்கிசை ஷியாமலா வெங்கடேஸ்வரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், கே.பி. அனில்குமார் அவர்கள் மிருதங்கம், ஹெச். பிரசன்னா அவர்கள் கட்டம். 10:10 விஸ்வ தர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், இவை இரண்டும் டெல்லி அஞ்சல். 10:30 சுகமான ராகங்கள். ஒடிசா பூரி ஜெகநாதர் ஆலய வருடாந்திர ரத யாத்திரையின் நேரடி வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் காலை 11:10 மற்றும் பிற்பகல் 3:10 ஆகிய நேரங்களில் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 12:00 நிகழ்ச்சி நிரல், தொடர்ந்து திரை கானம். 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர், பி.பி. ஸ்ரீரங்காச்சாரி அவர்களின் பாட்டு, கே.ஜே. திலீப் அவர்கள் வயலின், எம். குருராஜ் அவர்கள் மிருதங்கம். இரண்டு 2:30 சேர்த்து வைத்த செல்வம், சமுதாய மறுமலர்ச்சி இலக்கியங்கள், தவ திரு குன்றக்குடி அடிகளார் வழங்கும் உரை நிகழ்ச்சி எமது ஒலிக்களஞ்சியத்திலிருந்து. 3:00 திரை கானம், மாலை 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு, இவை மூன்றும் டெல்லி அஞ்சல். மாலை 5:00 அரங்கிசை, டி.ஜி. பத்ரிநாராயணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம், பூர்ணா வைத்தியநாதன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர். ராமதாஸ் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன் டெல்லி அஞ்சல், 6:30 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல், இரவு 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ், டைம் த ஒன்லி ரிசோர்ஸ் வி கான்ட் ரீசைக்கிள், ஏ. ஹீரா வழங்கும் உரை, மெமரபிள் ஸ்டோரி சொல்பவர் ஜே. ஜொஹன்னா மேரி, மியூசிக்கல் டேலண்ட் சஹானா கார்த்திக்கின் பாட்டு, நெல்சன் மண்டேலா அசம்.

0: சிம்பிள் ஆஃப் கரேஜ் அண்ட் ஹோப். உரை வழங்குபவர் எஸ் ஆர் விபீஷ்ணவ். 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கண்ட்ரி வைட், 9:45 இன்சைட்ஸ், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ். 8:45 முதல் 10:30 வரை நிகழ்ச்சிகள் அனைத்தும் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல், 11:40 திரைகானம். 100.1 மெகா ஹர்ட்ஸ் எஃப்எம் கோல்டில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
1: சரியான முறையில் கால்நடைகளுக்கு அடர்த்தி உணவு அளிக்கும் போது ஊட்டச்சத்து குறைபாடுகளால் ஏற்படும் பால் காய்ச்சல், கீட்டோசிஸ், மடிநோய் ஆகியவற்றை தடுக்கலாம். மேலும் தேவைக்கு அதிகமாக மாவுச்சத்து மற்றும் புரதச்சத்தை அளிப்பதையும் தவிர்க்க வேண்டும். அஜீர்ண கோளாறை தவிர்க்க அடர்த்தி உணவை மாடுகளுக்கு அளிக்கும் போது இருவேளையாக பிரித்தோ அல்லது நறுக்கப்பட்ட பசுந்தீவனம் உலர்த்தீவன பொருட்களுடன் கலந்தோ அளிக்கப்பட வேண்டும்.
2: கால்நடைகளுக்கு அடர்த்தீவனத்தின் அவசியம் குறித்து காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் சி வந்தேஸ்வரன் அவர்களின் கருத்துக்கள்.
0: இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: நிகழ்ச்சியை மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் கேட்கலாம்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆட்சவேரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல்.
1: சமாச்சார் சேவா பிரபாக் பிரஸ்துத் கர்த்தா ஹை கார்யக்ரம் ஆஜ் சவேரே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: ஒன்று மெகா ஹர்ட்ஸ் எஃப்எம் கோல்டில் கேட்டு ரசிக்கலாம் திரைகானம். திரைகானத்தில் முதல் பாடலாக நீதானே என் பொன் வசந்தம் திரைப்படத்திற்காக கார்த்திக் பாடியுள்ள பாடல்.

0: கட்டுப்பாடு கட்டணா ஸ்வயம் நிதி கட்டுப்பாடு பாரதிய சேனா.
1: நேரம் 8:48 நிமிடம் 15 நொடி. எஃப்எம் கோல் வழங்கும் திரைக்கானத்தின் அடுத்த பாடல் கோச்சடையான் திரைப்படத்திற்காக லதா ரஜினிகாந்த் பாடியுள்ள பாடல்.

0: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000க்கும் மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
2: 1800-425-0111.
1: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
2: 9498-34-5350.
3: திரைக்காலத்தில் தொடர்ந்து அநேகன் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் பாடியுள்ள பாடல்

0: நேயர்கள் மனமருடிய பாடல்களுடன் ஒலித்தது திரைகானம். மீண்டும் இனிய திரையிசை பாடல்களை 10:30 சுகமான ராகங்களில் கேட்கலாம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று ஷியாமலா வெங்கடேஸ்வரன் அவர்கள் பாட்டு கேட்கலாம். வி ரவி அவர்கள் வயலின், கே.பி. அனில்குமார் அவர்கள் மிருதங்கம், ஹெச். பிரசன்னா அவர்கள் கட்டம். முதலில் பங்கஜாக்ஷி, மகாவைத்தியநாத ஐயர் இயற்றிய பதவர்ணம், காம்போஜி ராகம் ஆதித்தாளம்.

நேரம் 9:14:45. அரங்கிசை நிகழ்ச்சியில் ஷியாமலா வெங்கடேஸ்வரன் அவர்கள் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். வி ரவி அவர்கள் வயலின், கே பி அனில்குமார் அவர்கள் மிருதங்கம், ஹெச் பிரசன்னா அவர்கள் கட்டம். தொடர்ந்து சுந்தரி நீ திவ்ய ரூபமோ, கல்யாணி ராகம், ஆதித்தாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை ஷியாமலா வெங்கடேஸ்வரன் அவர்கள் பாட்டு கேட்டீர்கள். வி வி ரவி அவர்கள் வயலின், கே பி அனில்குமார் அவர்கள் மிருதங்கம், ஹெச் பிரசன்னா அவர்கள் கட்டம்.

0: ஜெய ஜெகநாத். வித் த ஃபர்ஸ்ட் ரேஸ் ஆஃப் டான் இலுமினேட்டிங் த சக்ரெட் படதண்ட ஆஃப் பூரி, அன் ஓசன் ஆஃப் டிவோஷன் இஸ் என்வலப்பிங் த பில்கிரிம் சிட்டி ஆஸ் லார்ட் ஜெகநாத், லார்ட் பலபத்ர தேவி சுபத்ரா அண்ட் லார்ட் சுதர்சன் ஆர் எம்பார்க்கிங் ஆன் தேர் அனுவல் சோஜர்ன் டு த ஸ்ரீ குண்டிச்சா டெம்பிள், ரெவர்ட் ஆஸ் த மேட்டர்னல் ஆண்ட் அவார்ட் ஆஃப் த சிப்லிங் டைட்டிஸ். டிஸ்பைட் ஹெவி ரெயின் லாசிங் பூரி சின்ஸ் ஏர்லி மார்னிங், லாக்ஸ் ஆஃப் டிபூட்டிஸ் ஆர் ரிமைனிங் அன்டிட்டர்ட் பேஷன்ட்லி அண்ட் எக்ஸ்டென்ஸ்லி வெயிட்டிங் செரிமோனியல் பஹண்டி விஜய் ஆஃப் த ஹோலி ட்ரினிட்டி டு தேர் ரெஸ்பெக்டிவ் சேரியட்ஸ். த செரிமோனியல் சேரா பஹரா ரிச்சுவல் வில் தேர் ஆஃப்டர் பி பர்ஃபார்ம் பை கஜபதி மகாராஜா ஆஃப் பூரி திவ்ய சிங் தேவ் அட்டப் த த்ரீ மேக்னிஃபிசென்ட்லி அடோன் சேரியட்ஸ் நந்தி கோஷ தாளத்வஜ அண்ட் தேவி தளன பிஃபோர் டிபூட்டிஸ் பிகின் புலிங் தேம் அலாங் த கிராண்ட் ரோட் அமிட் ரீபர்பரேட்டிங் சாண்ட்ஸ் ஆஃப் ஜெய ஜெகநாத். பிரகாஷ் தாஸ், ஆகாஷ்வாணி நியூஸ், பூரி.
1: Ukrainian President Volodymyr Zelensky has endorsed the head of the state energy company Naftogaz, Sergei Koretsky, as Ukraine's new prime minister. Mr. Zelensky pushed out Prime Minister Yulia Serenenko this week after just a year on the job. The parliament accepted her resignation on Tuesday and is expected to vote on her successor today. Mr. Zelensky has given little explanation for the move so far, apart from saying the aim is to refresh the leadership. Now moving on to the world of sports. In football, defending champions Argentina defeated England 2-1 in the second semi-final at Atalanta Stadium in USA to set up the title clash of the FIFA World Cup against Spain. The first half ended goalless, but Anthony Gordon scored the opening goal for England in the 55th minute. Argentina's Enzo Fernandez equalized in the 85th minute, and Lautaro Martinez struck in the 90th minute to complete a dramatic 2-1 comeback victory for Argentina. Now Argentina will play against Spain in the final on Sunday night. And in men's cricket, second one-day international of the three-match series between India and England will be played at Sophia Gardens in Cardiff today. The match will start at 5:30 p.m. Indian time. Earlier, India defeated hosts England by 6 wickets in first ODI at Edgbaston in Birmingham on Tuesday to lead the series 1-0. The third ODI will be played at Lord's Cricket Ground in London on Sunday. And now, before we close, here are the highlights of the bulletin. US launches new wave of strikes on Iran aimed at protecting vessels in Strait of Hormuz. India-European Union Trade and Technology Council advances cooperation across security and defense partnership and mobility framework. World-famous Rath Yatra of Lord Jagannath and his two siblings begins today in Puri, Odisha. In football, defending champions Argentina beat England 2-1 in second semi-final of FIFA World Cup to set up title clash with Spain. And in men's cricket, second ODI of the three-match series between India and England to be played in Cardiff this evening. And that is the end of this World News Bulletin.

இனிய பாடல்களுடன் இணையும் நேரம். 100.1 MHz FM கோல்ட் வழங்கும் சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக தலைவாசல் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியுள்ள பாடல்

0: பட் ஹீ இஸ் ஆக்சசிபிள் டு ஹியூமன் ப்ரேயர்ஸ் டு த ரிச்சஸ் ஆஃப் த ஆஃப் மேன். இன்ஃபேக்ட் தி காட் ஹெட் பீங் ஆக்சசிபிள் டு ஹியூமன்ஸ் இஸ் ஆல்சோ த சப்ஜெக்ட் ஆஃப் மேட்டர் ஆஃப் கிரேட் கிளாசிக்ஸ் லைக் ப்ரோலாக் ஆஃப் சசா, தி இலியாட் ஆஃப் ஹோமர், தி ஒடிசி ஆஃப் ஹோமர், ஆர் ஈவன் அவர் வெரி ஓன் ராமாயண் அண்ட் மை மகாபாரத். வித் திஸ் ஐ பாஸ் ஆன் த மைக் டு மை ஃபெலோ கமெண்டேட்டர் மஜித்யாஜி டு கண்டினியூ த கமெண்ட்ரி இன் ஹிந்தி. மஜித்யாஜி.
1: தன்யவாத் ப்ரொஃபெசர் ரஜினிகாந்த் நாயக் ஜி. ஜெசா கி மைனே அபி ஸ்ரோதாவோ கோ பதாயா கி பஹண்டி பிரக்ரியா சே படே பாய் பலபத்ர தேவி சுபத்ரா அப்னே அப்னே ரதோ பர் விராஜமான் ஹோ சுக்கி ஹேன் ஓர் சபி கோ இன்ததார் ஹை ஜகத் கே நாத் பகவான் ஸ்ரீ ஜெகநாத் ஜி கா. ஓர் ஐசா லக் ரஹா ஹை மந்திர கே பீத்தர் குச் ஹல்ச்சல் ஹோ ரஹி ஹை. கதாச்சித் ஜெகநாத் ஜி ரத்ன சிங்காசன் சே நீச்சே உத்தர ஆயே ஹை. மேரே சாமனே ரதோ கே ஆகே கை தரஹ கே பக்த் அப்னி அப்னி சேவாயே பிரதான் கர் ரஹே ஹை. ஜோ யஹா சே மை தேக் பா ரஹா ஹூ குச் நிருத்யாங்கனாயே ஒடிசா கி பாரம்பரிக நிருத்ய கலா ஒடிசி நிருத்ய கா பிரதர்சன் கர் ரஹி ஹை. யஹி ஒடிசி நிருத்ய வோ ஜெகநாத் ஜி கோ சமர்ப்பித் கர்த்தி ஹை. கோய் ஹனுமான் ஜி கா வேஷ் தாரண கர், கோய் சிவ ஜி கா வேஷ் தாரண கர் பகவான் கே சாமனே அப்னே ஆப் கோ பிரஸ்துத் கர் ரஹா ஹை. யே ஏக் ரஸ்ஸி சே பனா சக்ர குமா ரஹே ஹை ஜிஸே பனாட்டி கஹா ஜாதா ஹை. யஹா கி யே பாரம்பரிக கலா ஹை ஜிஸ்கோ யஹா யே லோக் பிரதர்சித் கர் ரஹே ஹை. இஸ் பிரகார் ஜோ ஜிஸ் பி கலா மே மாஹிர் ஹை வோ அப்னி அப்னி கலா கோ பகவான் கி சேவா மே அர்ப்பித் கர் அப்னே ஆப் கோ தன்ய மஹசூஸ் கர்தே ஹை. அபி தக் ஜெகநாத் ஜி கே ஸ்ரீமந்திர் சே பாஹர் ஆனே கி கோய் சூச்சனா ஹமே ப்ராப்த் நஹி ஹுயி ஹை. பல்கி ஜோ ஹமே லக் ரஹா ஹை பக்தோ மே ஜோ உத்சாஹ லக் ரஹா ஹை, ஜய ஜெகநாத் கி ஜோ கூஞ்ச ஹமே சுனாயி தே ரஹி ஹை, உஸ்ஸே லக் ரஹா ஹை கி குச் ஹி தேர் மே பகவான் ஸ்ரீ ஜெகநாத் யஹா பதாரேங்கே. இத்தனை மே அப்னே ஸ்ரோதாவோ கோ யே பதானா சாஹுங்கா கி ஜெகநாத் ஜி கோ பலபத்ர ஜி கோ ஓர் தேவி சுபத்ரா ஜி கோ சர் பர் ஏக் சுந்தர் சா முகுட் நுமா டாஹியா பஹனாயா ஜாதா ஹை. யஹா கி ஸ்தானிய பாஷா மே உஸே டாஹியா கேதே ஹை. டாஹியா ஏக் பஹுத் ஹி சுந்தர் முகுட் ஹை, பஹுத் ஹி பவித்ர ஓர் பாரம்பரிக ஆபூஷண ஹோதா ஹை, ஜிஸே ரத் யாத்ரா ஓர் ஸ்நான் பூர்ணிமா ஜெசே விசேஷ அவசரோ பர் டாக்குரோ கோ பஹனாயா ஜாதா ஹை. முக்கிய ரூப் சே டாஹியா சோல் சே பனா ஹோதா ஹை. சோல் யானி ஏக் பிரகார் கி பிராக்ருதிக் காஸ் ஜோ பஹுத் ஹி ஹல்கி ஓர் ஸ்பஞ்ச் ஜெசி முலாயம் ஹோதி ஹை. இசே சீல் கர் அந்தர் கா சஃபேத் ஓர் சமக்தார் குதா நிகாலா ஜாதா ஹை ஓர் உஸ் குதே சே சுந்தர் கலாக்ருதியா பன்தி ஹை. ஜெச கி சோல் சே பனி கமல் கி பங்குடியா, மோர் கே பங்க் கே ஆகார் கி நக்காசி ஓர் சோல் சே ஹி பனே கதம்ப கே ஃபூல் டாஹியா கோ பஹுத் ஹி ஆகர்ஷக் பனாதே ஹை. யே இத்தனி நாஜுக் ஓர் பாரிக் காரிகரி ஹோதி ஹை கி இசே பனானே மே கை தின் ஓர் கை காரிகரோ கோ காஃபி சமய லக்தா ஹை. ஜெகநாத் மந்திர் கி பரம்பரா கே அனுசார் டாஹியா ரத் யாத்ரா பாஹுடா யாத்ரா நிலாதிரி பீஜே கே தின் தேவதாவோ கோ பஹனாயே ஜாதே ஹை. ஜப் பகவான் ரத்ன சிங்காசன் சே உத்தர் கர் ரத் கி ஓர் ஜாதே ஹை தப் இசே பஹுத் ஹி பாரம்பரிக தரிக்கே சே உன்கே சிர் பர் பஹனாயா ஜாதா ஹை, உனே சிர் பர் தாரண கராயா ஜாதா ஹை. லேகின் ரதோ தக் ஆதே ஆதே உன்கே ஜோ ஆதுர் பக்த் லோக் ஹேன் ஜோ ஸ்ரத்தாலு ஹேன் வோ டாஹியா கோ கீஞ்ச் கர் உஸ்ஸே ஏக் டுக்டா அப்னே அதிகார் மே லேனே கி கோஷிஷ் கர்தா ஹை பகவான். பக்தோ கா யே ஜோஷ் யே உல்லாஸ் யே உன்மாத் தேக்கர் ஸ்வயம் குஷ் ஹோதே ஹேன் ஓர் யே கஹதே ஹேன் கி சல் ஆஜ் தேரி இச்சா பி பூர்ண ஹோ ஜாய், லே ஜா மேரே டாஹியா கா ஏக் அன்ஸ் உஸ்ஸே சம்பால் கர் ரக் தேரா மங்கல் ஹோ, ஐசா ஆசீர்வாத் தேக்கர் பகவான் பக்த் கி இஸ் மனோகாமனா பூர்ண கர்தே ஹேன். குச் ஹி தேர் மே லக் ரஹா ஹை கி பகவான் ஜெகநாத் மந்திர் சே பாஹர் ஆயேங்கே. ஓர் அப் ஆகே கா ஹால் சுனானே கே லியே ப்ரொஃபெசர் ரஜினிகாந்த் நாயக் ஜி சே மே அனுரோத் கருங்கா. ரஜினிகாந்த் ஜி, ஜெய் ஸ்ரீ ஜெகநாத்.
0: As I was telling you, this annual Jatra of the Lords entails mythology, history and folk belief of the rarest of rare cult, that is the cult of Jagannath.

வலிமை மிகுந்த அரசனின் கோபத்திற்கு ஆட்பட்டவர்கள் தப்பி எங்கே சென்றாலும் எப்படியும் அவர்களால் உயிர் வாழ முடியாது. குறள் எண் 895, அதிகாரம் பெரியாரை பிழையா.

0: வலிமை மிகுந்த அரசனின் கோபத்திற்கு ஆட்பட்டவர்கள் தப்பி எங்கே சென்றாலும் எப்படியும் அவர்களால் உயிர் வாழ முடியாது. குறள் எண் 895, அதிகாரம் பெரியாரை பிழையாமை.
1: வாழ்வின் நெறி காட்டியது குறளமுதம். 100.1 MHz FM கோல்டில் இனி இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து திரைகானம், 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசைமலர். பி.பி. ஸ்ரீரங்காச்சாரி அவர்களின் பாட்டு கேட்கலாம். கே.ஜி. திலீப் அவர்கள் வயலின், எம். குருராஜ் அவர்கள் மிருதங்கம். இரண்டு 30 சேர்த்து வைத்த செல்வம், சமுதாய மறுமலர்ச்சி இலக்கியங்கள், தவ திரு குன்றக்குடி அடிகளார் வழங்கும் உரை. நிகழ்ச்சி எமது ஒலிக்களஞ்சியத்திலிருந்து. 3 திரைகானம், ஒடிசா பூரி ஜெகநாதர் ஆலய வருடாந்திர ரத யாத்திரையின் ஹிந்தி மற்றும் ஆங்கில வர்ணனை பிற்பகல் 3:10 டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், மாலை 5 அரங்கிசை. டி.ஜி. பத்ரிநாராயணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பூர்ணா வைத்தியநாதன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர். ராமதாஸ் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, இரவு 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ், டைம் த ஒன்லி ரிசோர்ஸ் வி கான்ட் ரீசைக்கிள் ஏ ஹீரா வழங்கும் உரை, மெமரபிள் ஸ்டோரி சொல்பவர் ஜே. ஜோஹன்னா மேரி, மியூசிக்கல் டேலண்ட் சஹானா கார்த்திக்கின் பாட்டு, நெல்சன் மண்டேலா அ சிம்பிள் ஆஃப் கரேஜ் அண்ட் ஹோப் உரை வழங்குபவர் எஸ் ஆர். விபிஷ்ணவ். 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கண்ட்ரி வைட், 9:45 இன்சைட்ஸ், 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 8:45 முதல் 10:30 வரை நிகழ்ச்சிகள் அனைத்தும் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல், 11:40 திரைகானம். 100.1 MHz FM கோல்டில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். இனி கேட்கலாம் திரைகானம், காலத்தை வென்று நெஞ்சத்தில் நீங்கா இடம்பெற்ற பாடல்களுடன். அபூர்வ ராகங்கள் திரைப்படத்திற்காக வாணி ஜெயராம் பாடியுள்ள பாடல்.

0: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000 மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
2: 1800-4550-111.
1: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
2: 9498-34-5350. இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8648, 044-249-8648.
2: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com. agncn1@gmail.com.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: 100.1 MHz எஃப்எம் கோல்டில் மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். மலர்கொடி சுகுமாரன் இயற்றிய பாடலை பாடியுள்ளவர் தீபன் சக்கரவர்த்தி. பாடலுக்கு இசை கே பத்மநாபன்.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள். கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை.
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.

நேரம் 1:35:35. அடுத்து பிராணவரால் இச்சி சியாமா சாஸ்திரி கீர்த்தனை கல்யாணி ராகம் ரூபக தாளம்.

0: சமுதாய மறுமலர்ச்சி இலக்கியங்கள் உரை வழங்குகிறார் தவ திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள்.
1: நமது சமுதாய மறுமலர்ச்சி பற்றி எத்தனையோ தடவை சிந்தனை செய்தாகிவிட்டது. உலக மொழிகளில் உள்ள சமுதாய மறுமலர்ச்சி இலக்கியங்கள் பல. இவ்வளவு சமுதாய மறுமலர்ச்சி எண்ணப்போக்குகள் தோன்றிய பிறகும் ஏன் சமுதாய மறுமலர்ச்சி தோன்றவில்லை? சமுதாயத்தில் மறுமலர்ச்சி ஏற்பட்டு விடாத வண்ணம் பிற்போக்காளர்கள் தடை செய்து வருகின்றனர். ஆயினும் கதிரவனை கையது கொண்டு பொத்தி மறைக்க முடியுமா? அதுபோல சமுதாயத்தையும் அதனுடைய முற்போக்கு திசையிலிருந்து திருப்ப இயலாது. சமுதாயம் மெல்லத்தான் நகரும், ஆனால் நகரும் என்பது உறுதி. சமுதாய மறுமலர்ச்சி என்பது என்ன? இன்று சமுதாய அமைப்பு கால் கொண்டிருக்கிறதா? காடுகளில் மரங்கள் வளர்ந்து அடர்த்தியாக இருக்கும், ஆனால் மரங்கள் ஒழுங்குபட அமைந்திருக்கா? தான் தோன்றித்தனமாக தன்னிச்சையாக வளர்ந்திருக்கும் மரங்களுக்கிடையில் ஆரோக்கியம் இல்லாத போட்டி இருக்கும். வல்லாண்மை மிக்க தாவரங்கள் வல்லாண்மை இல்லாத தாவரங்களை அழித்து வாழும், வல்லாண்மையே வாழும் என்ற நியதி தாவரங்களுக்கும் உண்டு. இன்றைய சமுதாயம் காடு போலத்தான் விளங்குகிறது. பழத்தோட்டம் போல் அல்ல. வைத்த பழத்தோட்டத்தில் ஒழுங்கு இருக்கும், எல்லாம் வாழும், அழிப்பில்லை. பழத்தோட்டம் போன்ற சமுதாய அமைப்பே மறுமலர்ச்சி இலக்கிய படைப்பாளர்களின் நோக்கம். மானிட சமுதாயம் தோன்றி பல்லாயிரம் ஆண்டுகள் உருண்டோடிவிட்டன. மானிட ஜாதியின் வரலாறு வற்றாத ஜீவநதியாக ஓடிக்கொண்டே இருக்கிறது, இனிமேலும் ஓடும். இந்த வரலாற்று ஆற்றில் அருமையான தெள்ளிய நீரும் சில சமயங்களில் செங்குருதியும் சில சமயங்களில் சாக்கடையும் ஓடும். ஏன் சில சமயங்களில் ஓடும் சாக்கடையில் குப்பையும் கூலங்களும் சேரும் பொழுது ஓட முடியாமல் தேங்கி நிற்பதும் உண்டு? இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் வரலாற்றை அதன் தேக்கத்தன்மையை அறிந்து மாற்றி இயக்குவதை மறுமலர்ச்சி என்று வரலாற்றாசிரியர்கள் புகழ்வர். மானிட சமுதாயம் பழக்கங்களுக்கும் வழக்கங்களுக்கும் கட்டுப்படும் இயல்பினது. அதன் காரணமாக ஒரு வட்டத்தில் திரும்ப திரும்ப சுற்றுவது தேக்கம். இத்தேக்கத்தை உடைத்து மானிடம் சுற்றும் வட்டத்தை விரிவாக்குவது மறுமலர்ச்சி இலக்கியத்தின் தன்மை. விளைவுகள், வளைவுகள், வட்டங்கள் அனைத்தையும் தயவு தாட்சண்யமின்றி உடைக்கத் தூண்டுவது புரட்சித்தன்மை வாய்ந்த இலக்கியம். வெறும் அப்பட்டமான ரசனை, காம விகாரங்கள் உள்ள இலக்கியங்கள் படிக்கத்தக்கன அல்ல. அதுபோலவே இருக்கும் நிலைமைகளை, அவலங்களை நினைந்து அழுது புலம்பி ஓய்வனமும் படிக்கத்தக்க இலக்கியங்கள் அல்ல. மானுடத்தை உறக்கத்தினின்றும் எழுப்பி முன்னேற்ற திசையில் உசுப்பி விடுவனவே மறுமலர்ச்சி இலக்கியங்கள். பழமையை வெறுத்து புதுமையை நாடும் உணர்வு மானிடத்திற்கு இயல்பாகவே உண்டு. இந்த புதுமையை நாடும் வேட்கையினால்தான்

மானிடம் தனது உணவில், உடையில், வழிபாட்டில் புதியன பலவற்றைக் கண்டிருக்கிறான். யுகந்தோறும் கடவுளை கூட மாற்றும் மனப்போக்குடையவன் மானிடன். ஆனால் கடவுளை மாற்ற அவனால் முடியவில்லை. அதனால் பெயர்களையும் உருவங்களையும் மாற்றிக்கொண்டான். ஆதலால் மறுமலர்ச்சி இலக்கியங்களுக்கு வயதில்லை. சங்க காலத்திலேயே மறுமலர்ச்சி வேகம் வந்துவிட்டது. ஓரில் நெய்தல் கரங்க, ஓரில் இந்தன் முழவின் பாணி ததும்ப, புணர்ந்தோர் பூவணி அணிய பிரிந்தோர், பைதல் உண்கண் பணிவார்பு வரைப்ப, படைத்தோன் மன்ற பண்பிலாளன், இன்னாதம்மை உலகம் இனிய காண்க, இதன் இயல்புணர்ந்தோரே என்ற சங்ககால பாடலும், மாட்சியில் பெரியோரை வியத்திலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்ற பாடலும் சங்ககாலத்தில் மறுமலர்ச்சிக்கு துணையாய் அமைந்த பாடல்கள். முடியரசுகள் செல்வாக்காக இருந்த நூற்றாண்டில், அரசனது ஆணை தெய்வீக ஆணை என்றிருந்த காலத்தில், அப்பரடிகள் அரசனின் ஆணையை எதிர்த்து முழங்கினார். நாமார்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படோம், நடலையல்லோம், ஏமாப்போம், பிணியறியோம், பணிவோமல்லோம், இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்ற அப்பரடிகளுடைய பாடல் முடியாட்சியை எதிர்த்து குடியாட்சிக்கு வரவேற்பு கூறிய பாடலன்றோ திருக்குறள் முழுக்க முழுக்க மறுமலர்ச்சி இயக்க படைப்பு கருவியாகும். இந்த நூற்றாண்டின் மறுமலர்ச்சி இயக்கத்திற்கு தமது படைப்புகள் மூலம் உயிரளித்து வருபவர்களில் முன்னோடியாக விளங்குபவர் கவிஞர் எழுத்தாளர் குலோத்துங்கன் ஆவார். அறிவியல் மேதை வாச குழந்தசாமியின் புனைப்பெயர்தான் குலோத்துங்கன் என்பது நமது வாழ்க்கையில் மிகவும் அருமையாக உயர்வானதாக காக்கப்பெற வேண்டியது காலம். இன்று நம் மக்களிடத்தில் காலத்தில் அருமைப்பாடு உணரப்பெறவில்லை. இன்று நம் நாட்டில் மலிவாக செலவழிக்கப்படுவது அல்லது களவாடல் செய்யப்படுவது காலமேயாம். கவிஞர் குலோத்துங்கனின் காலத்தின் அருமையை உணர்த்தும் கவிதை அருமையானது. இந்த ஞானத்தின் வாழும் நாள்கள் சில. இந்த சிறிய கால எல்லைக்குள் அறிந்துணர வேண்டிய உண்மைகள் பல உள்ளன. சலிப்பின்றி உழைக்கின்ற வேளையில் வயிறு உணவு கேட்டு தொந்தரவு செய்கிறதாம். வயிற்றுக்கு உணவு தேடுவதா? எந்தொழில் குலோத்துங்கன் கவிதையை கேளுங்கள். காலமோ விரைகின்றதோ, சிறு கணமும் வீணாகுமோ அல்லது மீளுமோ, ஏழை இப்பெரும் ஞானம் மீதுரை நாட்களோ சில. நான் தெளிந்திட வேண்டும், உண்மைகள் சால உள்ளன. ஓய் வரிந்திலன் சலிப்பின்றி உழைக்கின்ற வேளையில் ஓலம் இட்டனை உணவு தேடன உரற்று வாய் வயிறே. இகுதன் தொழிலோ குலோத்துங்கனின் கவிதைகள் நன்றாக காலத்தின் அருமையை விளக்குகின்றன. காலத்தை காத்து பயன்படுத்துவோம் வாரியர். காலத்தை முறையாக பயன்படுத்துவோர் வாழும் நாடு வளரும். மறுமலர்ச்சி என்பது புதியன வேட்டல். பழைய தலைமுறையைச் சேர்ந்தவன் குறி சொல்லும் கோணங்கி பாரதி மறுமலர்ச்சி கவிதையின் முடிசூடா மன்னன். ஏன், அவன் தன் வட்டங்களையும் கூட தாக்கியவன், புரட்சி சிந்தனையாளன் பாரதி. புதிய கோணங்கியாக நின்று நமது நாட்டின் மறுமலர்ச்சிக்கு கட்டியும் கூறி வரவேற்கின்றான். மறுமலர்ச்சிக்கு முதல் தேவை படிப்பு. அதனால் படிப்பு வளருது, பாவம் தொலையுது என்று பாடினான் பாரதி. ஆனால் கடந்த கால வரலாற்றில் படித்தவர்களில் ஒரு சிலராலேயே மறுமலர்ச்சி இயக்கம் பயன்பெற்றது. பலர் மானிடத்தின் வட்டத்தை சுருக்கிவிட்டனர். தந்திரமாக சாதி, ஊழ் முதலியவற்றை படைத்து வளரும் சமுதாயத்திற்கு தீங்கிழைத்து விட்டனர். இவர்கள் மெத்த படித்தவர்கள். ஆதலால் கவிஞன் பாரதி புதிய கோணங்கியில் படிப்பு வளருது, பாவம் துளையுது, படித்தவன் சூதும் பாவமும் பண்ணினால் போவான், ஐயோ என்று போவான் என்று படித்தவர்களை மக்கள் நம்புகின்றனர் என்ற கருத்தில் பாரதி பாடுகிறார். ஆதலால் படித்தவர்கள் சூது பண்ணக்கூடாது. சென்ற காலத்திலும் சரி, இன்றும் சரி, கல்வி என்பது ஆன்மாவில் ஏற்றப்படும் ஒரு ஒளி, அணையாது ஒளிவிடும் ஒளி. கல்வி மனிதனின் பொறி புலன்களுக்கு அர்த்தம் கற்பிப்பது, படைப்பாற்றலை வழங்குவது, அறிவியல் ஆளுமையை வழங்கி மனிதனை முழுமைப்படுத்துவது, மானுடம் வெற்றி பெற துணையாய் அமைவது. இன்றைய கல்வி இப்படியா இருக்கிறது? மூளையில் செய்திகளை திணிக்கிறார்கள், வினாவிடைகளாக உறுப்போட வைக்கிறார்கள், நினைவாற்றலை சோதிக்கிறார்கள். மதிப்பெண் வழங்குவதிலும் தர்மம் புகுந்திருக்கிறது. தன்னம்பிக்கையும் திறமையும் ஆளுமையும் இம்மியும் இல்லை. ஆதலால் எங்கு பார்த்தாலும் இளைஞர்கள் சான்றிதழ்களை தூக்கி கொண்டு வேலையோ வேலை என்று அலைகின்றார்கள். இதற்காகவா பட்டம் என்று கவிஞர் குலோத்துங்கன் கேட்கின்றார். பட்டம் என்பது வருத்தப்படாமல் பாடுபடாமல் உண்பதற்குரிய உரிமமா என்று கேட்கின்றார். ஏன், எதனால் என்று ஆய்ந்துணரும் இயல்பாவது இருக்கிறதா? அதுவும் இல்லை. தினை தின்ற கோழி தினையாக கழியும் என்ற பழமொழியைப் போல கற்றதை ஒப்புவித்தல் அவ்வளவுதான்.

இன்றைய படிப்பு பட்டமெல்லாம் மெய்வருந்தி பாடுபடா வாழ்வுக்கு பாதை காணும் திட்டமென முடிந்ததுவோ தெளிவில்லேன் ஆய்ந்துணரும் திறமை காணேன் என்பது கவிஞன் குலோத்துங்கனின் வாக்கு. கல்வி என்னென்ன தர வேண்டும்? கல்வி பெருமையை தர வேண்டும், புகழை தர வேண்டும், நாளைய வாழ்க்கை நல்வாழ்க்கையாக அமைக்க வேண்டும். இத்தகைய அறிவாண்மையை தரும் ஆய்வு படைவீடு அமைக்கப்பெறுதல் வேண்டும் என்பது கவிஞர் குலோத்துங்கனின் ஆசை. இதோ பாடல். பெருமையும் புகழும் நாளை பெற்றியும் உயர்ந்த கல்வி தரும் என தெளிவோம். ஆய்வு சாலை நம் படைவீடு என்போம் என்பது கவிஞனின் ஆசை, கவிஞனின் வாக்கு. இன்றைக்கு எங்கு ஆய்வு சாலை இருக்கிறது? பள்ளிகளிலும் பெரும் கல்லூரிகளிலும் கூட ஆய்வு சாலைகள் இன்மையை பார்க்கிறோம். என்றைக்கு அறிவியல் வீறு கொண்டு எழுகிறதோ அன்றைக்கு மறுமலர்ச்சி தோன்றும். இந்த கவிதை என்று நடைமுறையாகும். நமது மக்களும் அரசும் ஆசிரிய பெருமக்களும் இந்த கவிதையை உணர்ந்து நல்ல ஆளுமைத்தன்மையுடைய கல்வியை வழங்க முன்வருதல் வேண்டும். இது தவிர்க்க இயலாத அவசர அவசிய கடமையாகும். வாழ்க்கை வாழ்வதற்கே, வாழ்தல் வேறு, பிழைத்தல் வேறு. வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே என்ற திருவாசகத்தின் நுண்பொருள் தெளிக. சீச்சி, நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பு என்ற பாரதியின் திட்டுதலையும் நினைவிற்கொள்க. ஆதலால் வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்க்கை அகநிலையிலும் புறநிலையிலும் ஓயாது போராடும் தன்மை உடையதாக நிகழின் வாழ்வு செம்மையாக அமையும். எந்த பொருளுக்கும் அழிவுண்டு. எவர் வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் உண்டு. பிரச்சனைகளை கண்டு பயப்படக்கூடாது. பிரச்சனைகளை கண்டு பயந்தால் அந்த பிரச்சனைகள் நம் தோளின் மீது ஏறி உட்கார்ந்து கொண்டு நம்மை ஏவல் கொள்ளும். நாம் அந்த பிரச்சனைகளை பிடித்து அமுக்கி நமது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தால் பிரச்சனைகள் தீரும், வாழ்க்கையும் இயங்கும். இத்தகைய வாழ்க்கை பிரச்சனையை சாதிக்க தெரியாத ஒருவனின் அவலம் பற்றி தோமுசி ரகுநாதனின் பஞ்சும் பசியும் நாவல் விவரிக்கிறது. வாழ்க்கை பிரச்சனைகள் தன்னை நாலாபுரத்திலும் சூழ்ந்து கொண்டு பயமுறுத்துவது போல் அவனுக்கு தோன்றியது. அடிவானத்தில் மின்னிய மின்னலை பார்க்க கூசும் கண்களைப் போல் அந்த பிரச்சனைகளை ஏறிட்டு பார்க்கவே அவன் மனம் கூசியது. ஏறிட்டு பார்க்காவிட்டாலோ பாரம் தாங்க முடியாத இருள் மண்டலம் தன் மீது விழுந்து தன்னை அமுக்குவது போல் அவனுக்கு தோன்றியது. இது பசியின் படைப்பு, பஞ்சும் பசியினுடைய சுருக்கமான பகுதி. ஏன் இந்த அவலம்? பிரச்சனைகள் நம்மை விட ஆற்றல் வாய்ந்தவை அல்ல. பிரச்சனைகளை சந்திக்க தயாராகுங்கள். பிரச்சனைகள் நிறைந்த வாழ்க்கையில் நின்று நீந்தி கரையேறி வெற்றி வாகை சூட வேண்டும். இப்படி கரையேறினால்தான் மானிடப் பிறவி உயர்ந்தது என்ற சித்தாந்தத்திற்கு பொருள் கிடைக்கும் என்று கன்னட இலக்கியங்கள் வழிநடத்துகின்றன. ஆம், நாளும் வாழ்க்கை தளிர்த்தல் வேண்டும். வாழ்க்கை பட்டமரம் போலானால் என்ன பயன்? நாளும் வாழ்க்கையில் வளர்ச்சி வேண்டும். வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள் வேண்டும். நாளும் வளராத வாழ்வும் ஒரு வாழ்வா? இது கவிஞர் குலோத்துங்கனின் வினா. வாழ பிறந்தவர்கள் சாகக்கூடாது, செத்துக்கொண்டேயும் வாழக்கூடாது. நடைபுணங்களாக வாழ்வதில் பயனில்லை. வாழ்க்கை ஒரு போர்க்களம், நன்றே நடக்கும் போர்க்களம். இது தோமுசி ரகுநாதனின் தந்துள்ள பஞ்சும் பசியும் புதினத்தின் ஊக்க உரைகளாகும். இந்த நூற்றாண்டில் அறிவு புரட்சி பற்றி அதிகமாக பேசப்படுகிறது. எங்கு பார்த்தாலும் அறிவு புரட்சியை பற்றி வாய்வீச்சு மிக அதிகமாகவே நடைபெறுகிறது. ஆனால் நடைமுறையில் அறிவு புரட்சி ஏற்பட்டால் மட்டும் போதாதென்பது உண்மையாகி வருகிறது. உயிர்க்குலம் அனைத்துக்குமே அறிவுண்டு. விலங்குகள், தாவரங்கள் ஆகியவைகளுக்கும் அறிவுண்டு. இவைகளுக்கும் மனிதகுலத்துக்கும் இடையே இருக்கும் அறிவின் இடைவெளி கூடுதல் குறைவாக இருக்கலாம். ஆனாலும் மானிடன் தான் பெற்ற கூடுதல் அறிவை கொண்டு அப்படி ஒன்றும் பிரமாதமாக சாதித்து விடவில்லை. மாறாக தீங்கை தான் செய்து வருகிறான். இந்த அறிவியல் அளவுக்கு சான்றோர்களும் மாமேதைகளும் விதிவிலக்கு ஆவர். மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே உள்ள தகுதி வேறுபாட்டை அறிவினால் மட்டும் நிர்ணயித்தல் கூடாது. மனிதன் கடைபிடிக்கும் நடைமுறை செயல்முறைகளே மனிதனை விலங்குகளிலிருந்து வேறுபடுத்தி காட்டுவனவாகும். இந்த அளவைக்கு ஈடுகொடுக்கும் மாந்தர் எங்குளர்? யார் அவர்? பஞ்சும் பசியும் ஆசிரியர் தோமுசி ரகுநாதன் அறிவு புரட்சி பற்றி விவரிக்கின்றார், கேளுங்கள். அந்த அறிவியல் புரட்சியை காரியமாக்குகின்ற மனிதர் எங்குளர் என்று தேடுகிறார். அறிவு புரட்சி, அறிவு புரட்சி என்று அடித்துக் கொள்கிறாயே, அறிவில் மட்டும் புரட்சி ஏற்பட்டால் போதுமா? இப்போது என்னை எடுத்துக்கொள். எனக்கு இந்த மூட நம்பிக்கைகளில் ஒன்று கூட நம்பிக்கை இல்லை. மனிதனை மனிதனாகத்தான் நேசிக்கிறேன். இதனால் என் வாழ்க்கை மேம்பட்டு விட்டதா? சொர்க்கத்தில் இருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டதால் மட்டும் ஒருவன் சொர்க்கத்துக்கு போய்விட முடியுமா? அறிவு வேண்டும். அந்த அறிவின் கொள்கை வெற்றி பெற நடைமுறை போராட்டம் வேண்டும். இல்லாவிட்டால் ஒன்றும் நடக்காது என்று

உரையாடலில் கூறுகின்றார். இது நமது கவனத்திற்குரியது. அறிவு உணர்வைத்தான் தர முடியும், ஆனால் வாழ்வியல் நடைமுறைதான் வெற்றியை தர முடியும். கொள்கையும் நடைமுறையும் சிந்தையும் செயலும் ஒன்றுபட்டால்தான் காரியங்கள் நிறைவேறும், துன்பம் அகலும், இன்பம் வந்தடையும். அறிவை உணர்வை நடைமுறைக்கு கொண்டு வரும் பொழுது மானுடத்திற்கு உழைப்பு அறிமுகமாகிறது. ஆம், உலகத்தை இயற்றும் உன்னதமான ஆற்றல் உழைப்பிற்குண்டு. உழைப்பு கீடாக உலகத்தில் பிரிதொன்றில்லை. உழைப்பே உலக வரலாற்றின் உயிர்ப்பு. கைவறிந்து உழைப்பவர் தெய்வம் என்றான் பாரதி. எங்கே உழைப்பிருக்கிறதோ அங்கே மனதிற்கு ஊசலாட்டம் இல்லை. உழைப்புள்ள இடத்தில் மனம் தூய்மையாக இருக்கும். உழைப்பாளர் மனம் இறைவனின் சந்நிதியாகும். உழைப்பாளிகள் வாழ்வர், வாழ்வித்து வாழ்வர். உழைப்பாளிகள் யாரொருவருக்கும் தீங்கு செய்யார். இக்கருத்துக்களை அழகுற விளக்கும் பாடல் ஒன்று இதோ. உழைக்கின்ற நோக்கம் உறுதியாயிட்டாம், கெடுக்கிற நோக்கம் வளராது, மனம் கீழும் மேலும் புரளாது. உழைக்கின்ற நோக்கம் உறுதியாயிட்டா, கெடுக்கிற நோக்கம் வளராது, மனம் கீழும் மேலும் புரளாது என்பது பட்டுக்கோட்டையின் பாடல். உழைப்பு ஆற்றல் வாய்ந்தது. நல்ல ஆற்றல் வாய்ந்த உழைப்பாளி வாய்ப்புகளை எதிர்பார்த்து காத்திருக்க மாட்டான், அவனே வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வான். உழைக்கும் உள்ளம் பெற்ற ஒருவன் தனக்கு வாய்த்திருக்கிற கருவிகள், களங்கள், வசதிகள் ஆகியவைகளை பற்றி கூட கவலைப்பட மாட்டான். பொறியின்மை யாருக்கும் பழி என்று என்றது வள்ளுவம். திடமான மனத்துடன் திறமை சார்ந்த உழைப்பை சாதனமாக கொண்டு உலகில் வெற்றி பெறுகிறான். ஜெயகாந்தனின் நான் இருக்கிறேன் என்ற சிறுகதையில் சில வரிகள் இந்த உணர்வுகளை நமக்கு ஊட்டுகின்றன. காலி இல்லாட்டி போனா என்ன ஐயா, கையாலே இந்த உலகத்தையே வளைக்கலாமே. வாழறதுக்கு காலும் கையும் வேணும் ஐயா. நல்ல மனசு வேணும், அறிவு வேணும். மனுஷனுடைய அறிவு யானையை காட்டிலும் சிங்கத்தை காட்டிலும் வலுவானது. இல்லைங்கிறதுக்காக செத்து இருந்தா மனுஷ சாதியே புண்டுத்து போயிருக்கும். காலு இல்லாட்டி அது இல்லாத குறையை மாத்திக்கிட்டு எப்படி இருக்கிறதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சேன்னா, காலு இருக்கிறவங்களை காட்டிலும் நீ வேகமாக ஓடிட மாட்டியா என்று ஊக்கப்படுத்தும் ஜெயகாந்தனின் அறிவுரை மனதில் கொள்ளத்தக்கது. ஆம், உடலில் ஊனம் என்பது வாழ்க்கையை கெடுக்கக்கூடியதென்று. ஆனால் உடலில் ஊனம் என்ற நினைப்பு இருக்கிறதே, அது ஆளை அரித்து கொன்றுவிடும். உடல் ஊனங்கள் அலட்சியப்படுத்தப்பட வேண்டும், அப்போதுதான் வாழ்க்கை இன்பமாக அமையும். மீண்டும் ஜெயகாந்தனின் நான் இருக்கிறேன் என்ற சிறுகதையின் வரிகளை கேளுங்கள். இந்த ஐயா, நீ சாகப்படாது, சொல்லிட்டேன். உனக்கு கால் இல்லைங்கிற நினைப்பினாலே தான் நீ கஷ்டப்படுற, மற்றவங்களையும் கஷ்டப்படுத்துற என்பவை அந்த வரிகள். மனித உலகம் சிந்திக்க தொடங்கிய காலம் தொட்டு உழைப்பு, உழைப்பின் உயர்வு பற்றி ஆயிரம் பேசப்பட்டுள்ளது. உழைத்தால் உயரலாம் என்று பல்லவி அனுபல்லவியாக தலைமுறை தலைமுறையாக சொல்லி வந்திருக்கிறார்கள். ஆனால் உழைத்தவர்கள் முன்னேறி இருக்கிறார்களா? கழனியில் உழும் உழவன் உழைப்பாளி. அவன் நியாய விலை கடைக்கு அரிசி வாங்க போகாமல் இருக்கின்றானா? இலவச அரிசி வாங்காமல் இருக்கின்றானா? மாடுகள் வளர்த்து பாலினை கறந்து உலகுக்கு வழங்கும் தொழிலாளியின் வீட்டு பிள்ளைகளுக்கு பால் அறிமுகம் உண்டா? கொக்கு போல் பால் என்ற கதையை கேட்டிருப்பீர்கள். அதுபோலத்தான் அவன் பிள்ளைகளின் நிலை. நில உலகம் முழுதும் ஓங்கி உயர்ந்திருக்கும் மாளிகைகளை கட்டித்தந்த கொத்தனார்களுக்கு வீடு உண்டா? ஏன் இந்த அவலம்? அறிஞர் அண்ணா இந்த துன்பத்திணைந்த உழைப்பாளிகள் வரலாற்றை செவ்வாழை என்ற கதையில் விளக்கும் பாங்கு உணரத்தக்கது. இதயம் இருந்தால் இத்தகைய கொடிய நிகழ்ச்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முனைவியர். இதோ அண்ணாவின் படைப்பு, செவ்வாழையின் ஒரு பகுதி. நம்ம கொல்லையிலே நாம் வளர்த்ததல்லவா என்று அழுகுறுடன் கேட்கும் குழந்தைகளும், குழந்தைகளை தவிக்கச் செய்கிறாயே நியாயமா என்று கோபத்துடன் கேட்கும் மனைவியும் அவன் மனக்கண்களுக்கு தெரிந்தனர். எதிரே நின்றவனோ பண்ணையின் கணக்கு பிள்ளை. அறிவால் இறக்குவிடும் சென்றான். அப்பா, கொலையை வெட்டப் போறாரு, செவ்வாழை கொலை என்று ஆனந்த கூச்சலிட்டுக் கொண்டு குழந்தைகள் கூத்தாடின. செங்கோடனின் கண்களிலே நீர்த்துளிகள் கிளம்பின. கொலையை வெட்டினான், உள்ளே கொண்டு வந்தான். அறிவாளை கீழே போட்டான். கொலையை கீழே வை அப்பா, தொட்டு பார்க்கலாம் என்று குதித்தன குழந்தைகள். கரியனின் முதுகை தடவினான் செங்கோடன். கண்ணு, இந்த கொலை நம்ம ஆண்டைக்கு வேணுமாம், கொண்டு போகிறேன், அழாதீங்க. இன்னும் ஒரு மாசத்திலே பக்கத்து கண்ணு மரமாகி குலை தள்ளும், அதை உங்களுக்கு கட்டாயமாக கொடுத்து விடுறேன் என்று கூறிக்கொண்டே வீட்டை விட்டு கிளம்பினான். குழந்தையின் அழுகுரல் மனதை பிளப்பதற்குள் இந்த பகுதி நம் உள்ளத்தை உருக்குகின்றதல்லவா. உழைப்பு வேலை, அதாவது உழைக்கும் ஆற்றலை கருவியாக கொண்டு செய்யப்படுவது வேலை, உழைப்பின் ஆக்கமே வேலை. இந்த நில உலகில் உழைத்து உண்ண வேண்டும் என்ற ஆர்வலர்களுக்கு எங்கும் வேலை உண்டு. அவர்களே தங்களுக்குரிய

வேலையை உருவாக்கிக் கொள்வர், தாமே வேலை வாய்ப்பை உருவாக்கிக் கொள்பவர்கள் தகுதி மிகுதியும் உடையவர்கள். உழைப்பால் மட்டுமே அவர்கள் வாழ விரும்புவார்கள். இத்தகைய ஆர்வம் என்று பலரிடம் இல்லை. இன்று வேலை தேடுகிறார்கள். வருகை பதிவேட்டோடும் ஊதியத்தோடும் தொடர்புடைய வேலையே விரும்புகிறார்கள். இவர்களுக்கு கடின உழைப்பில் நாட்டம் இல்லை. இத்தகையோர் வேலை தேடு படலத்தில் ஈடுபடுகின்றனர். உண்மையாக அல்ல, ஒப்புக்காகவே. சிறுகதை ஆசிரியர் வல்லிக்கண்ணனின் வாழ விரும்பியவன் என்ற படைப்பில் ஒரு பகுதி. அவர்களுக்கு வேலை என்று எதுவும் இல்லை. தேடி வந்து சேராத, எங்கே எப்படி கிடைக்கும் என்றே தெரியாத ஏதாவது ஒரு வேலையை தேடிக்கொண்டிருப்பதாகத்தான் பாஸ்கரனும் அவனை போன்ற நண்பர்களும் சொல்லித் திரிந்தார்கள் என்று வேலை தேடுவோரின் நிலையை சித்தரித்து காட்டுகின்றார் வல்லிக்கண்ணன். இத்தகையோரால் நாடு வளருமா? நாட்டு அரசுகள் வேலை வாய்ப்பை உண்டாக்குவதற்கு தமது திட்டங்களில் முன்னுரிமை தந்து வழங்க வேண்டும். அதே நேரத்தில் இளைஞர்களும் காத்து கொண்டிராமல் சுய வேலை வாய்ப்புகள் ஈடுபட வேண்டும். முன்னுக்கு வர வேண்டும் என்ற துடிப்பு இருந்தால் இன்று எதையும் செய்யலாம். அவ்வளவு வாயில்கள் இன்று அமைந்துள்ளன. வாழ்க்கை சிறப்பு அமைய போர்க்குணம் தேவை என்றான் மாமேதே லெனின். அறியாமை, வறுமை, ஏழ்மை இவற்றை எதிர்த்து போராடும் போர்க்குணம் வேண்டும். போர்க்குணம் இல்லாத வாழ்க்கை பிண வாழ்க்கை. தோமுசி ரகுநாதன் தமது பஞ்சும் பசியும் நாவலில் போராடுவோம் வெற்றி பெறுவோம் என்று முழங்குவதை கேளுங்கள். ஒரு சமுதாயத்தில் எவை எவை மதிக்கப்படுகின்றனவோ அவற்றை பொறுத்தே அந்த சமுதாயத்தின் நடைமுறை அமையும், வரலாறு நிகழும். பொதுவாக மனித மதிப்பீடு, நீதி சார்ந்த மதிப்பீடு, ஒழுக்கச்சார்பான மதிப்பீடு, பண மதிப்பீடு என்றெல்லாம் அமையும். இன்று நமது நாட்டை வருத்துவதெல்லாம் பண மதிப்பீட்டு சமுதாயமே ஆகும். எங்கு பார்த்தாலும் பணத்திற்கே மதிப்பு. கல்வியா, கல்வி கோயிலா, அங்கும் பணம்தான். கடவுள் சந்நிதியா, ஐயையோ சொல்லவே வேண்டாம், அங்கும் பணத்திற்கே கொள்ளை மதிப்பீடு. கணவன் மனைவி உறவா, அங்கும் ஊடே பணமே விளையாடுகிறது. இந்த பண மதிப்பீட்டு சமுதாயம் அன்பை கெடுக்கிறது, உறவை கெடுக்கிறது, வாணிக புத்தியை வளர்க்கிறது, லாப வேட்டையை நடத்துகிறது. இன்று நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ள கையூட்டு பணமதிப்பீட்டு சமுதாயத்தின் விளைவே ஆகும். எப்பாடுபட்டேனும் பணத்தை சம்பாதித்து விடு, அதற்கப்புறம் நீயேதான் என்கிறது இந்த பணமதிப்பீட்டு சமுதாயம். இப்படிப்பட்ட சமுதாய வளர்ச்சியில் மனித நேயம் மறக்கப்பட்டு வருகிறது. பணம் இல்லையானால் இன்று சராசரி வாழ்க்கை கூட வாழ இயலாது. பணம் படைத்தவர்கள் வாழும் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை பார்த்து பலர் அத்தகைய வாழ்க்கை விரும்புகின்றனர். அவர்களைப் போலவே தாமும் வாழ ஆசைப்படுகின்றனர். அதன் காரணமாக ஜோதிடரை நாடுகின்றனர், குறி சொல்பவனை நாடுகின்றனர், பரிசு சீட்டை நாடுகின்றனர். ஆயினும் முன்னேற்றம் இல்லை, நேரத்தை கழித்ததே மிச்சம். இதனால் இனம் தெரியாத விலங்கியல் வாழ்க்கை கால்கொள்கிறது. இதோ முற்போக்கு சிந்தனையாளர் வல்லிக்கண்ணனின் படைப்பில் ஒரு பகுதி. பணமே முக்கியம், பணத்துக்கே மதிப்பதிகம் என்ற நிலை ஏற்பட்டுவிட்ட சமுதாய அமைப்பில் ஆசையும் அரிப்பும் பெற்றுள்ள அனைவரும் பணம் தேடுவதிலும் மேலும் மேலும் தேடி குவிப்பதிலும் தீவிர வேகம் காட்டுவது இயல்பாகிவிட்டது. பணம் இருந்தால் எதையும் செய்ய முடியும், இஷ்டம் போல் அனுபவித்து வாழ முடியும் என்று வாழ்க்கை கண்முன்னே வெளிச்சமிட்டு மினுக்குகிற போது துணிச்சல் பெற்றவர்களும் தேவை மிகுந்தவர்களும் எப்படியும் பணம் பண்ணுவது என்று வெறி உணர்வோடு மும்முரமாக முனைவதும் சகஜமாய் உள்ளது கால ஓட்டத்திலே. பணம் இல்லாமல் இருப்பதுதான் பாவம். இன்றைய சமுதாயத்தில் பணம் பண்ண தெரியாமல் இருப்பதுதான் குற்றம். நானும் வாழ வேண்டும், சுகமாக வசதியாக வெற்றிகரமாக வாழ்கிற பலரையும் போல் வாழ வகை செய்ய வேண்டும் என்று பாஸ்கரனும் ஆசைப்பட்டான் என்று வல்லிக்கண்ணன் தன் பாத்திரத்தின் மூலம் இன்றைய பணமதிமீட்டு சமுதாயத்தின் நிலையை படம் பிடித்து காட்டுகிறான். தனி மனிதன், சமூகம், இவர்களில் யார் யாருக்கு ஆதாரம்? சமூகத்தை துறந்து காட்டுக்கு ஓடிப்போவதுதான் பெருமைக்குரிய விஷயமா? மனச்சாட்சி என்பது என்ன? அதற்குரிய மதிப்பு என்ன என்றெல்லாம் ஆராய்ந்தறிவது அவசியம். தனி மனிதனின் கணக்களவில் எண்ணிக்களவில் ஒரே ஒரு மனிதன்தான். ஆயினும் அவன் பிறந்து வளர்ந்து வாழும் சமூகம், சமூகத்தின் நிகழ்வு அவனிடத்தில் ஏராளமான தாக்கங்களை பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. மனித உலகத்தை துறந்து ஓடுவது துறவரம் அன்று. மனித சமூகத்திற்குள்ளே வாழ்ந்து கொண்டு, மனித சமூகத்தை புரிந்து கொண்டு, மனித சமூகத்தின் துன்ப நீக்கத்துக்காக பாடுபவர்களே ஞானிகள் என்றான் கதே என்ற தத்துவ ஞானி. இந்த கருத்தை ஜெயகாந்தனின் கருங்காலி என்ற சிறுகதையில் வரும் கோவிந்தன் ராகவனிடம் கூறும் பாங்கில் கேட்டுத்தான் பாருங்களேன். மகரிஷிகள், ஞானிகள் எல்லாம் காட்டுக்கு போய், காட்டோடு அவர்கள் போயிருந்தால் அவங்களுக்கு என்ன பெருமை? உலகத்தை துறந்து போன ஞானிகள் தங்கள் ஞானம் வாழ மனுஷ சமூகத்தை திரும்பி வந்து பார்த்து அவர்கள் மத்தியில்தான் வாழணும்.
போனதான்.

நாளே மட்டுமில்லை, திரும்பி வந்ததினாலே தான் அவர்களுக்கு பெருமை இருக்கு என்று ஜெயகாந்தனின் கோவிந்தன் கூறுவது நினைந்து பார்க்கத்தக்கது. அடுத்து மனச்சாட்சி. மனச்சாட்சியை பற்றி கவியரசு கண்ணதாசன், கண்ணில் வருவது காட்சி, அந்த காட்சிக்கு மனமே சாட்சி, காட்சியை மறந்தன கண்கள், மனச்சாட்சி மறைத்தது உள்ளம் என்று அழகுறப்பாடுவான். ஒரு பொருளை ஒருவன் பார்க்கிற பார்வையில் எந்த நோக்கத்துடன் அவன் பார்க்கிறான் என்பது யாருக்கு தெரியும்? பார்ப்பவன் மனச்சாட்சி இதற்கு சாட்சி. அவனோ அவனுடைய மனச்சாட்சியை மூடி மறைத்து விடுகின்றான். மனச்சாட்சி என்பதை பற்றி மாவீரன் மாஜினி சொல்லும் செய்திகள் கவனத்திற்குரியன. இன்று நம்மில் பலர் எடுத்ததற்கெல்லாம் மனச்சாட்சிப்படி நான் பொய் சொல்லவில்லை என்று கூறுவர். அவருடைய மனம் நடுநிலையில் நின்றதா, நீதியை சார்ந்திருந்ததா என்றெல்லாம் ஆய்வு செய்து அறிவது கடினம். ஆதலால் அவருடைய மனச்சாட்சி மட்டுமே ஆய்வளவையில் எடுத்துக்கொள்ளக்கூடியது அல்ல. தனி மனித மனச்சாட்சி என்பது சமூகத்தின் மனச்சாட்சியோடு ஒத்திருக்க வேண்டும். அதாவது ஒருவர் கூறுவது சமூகம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்க வேண்டும் என்பது மாவீரன் மாஜினியின் கருத்து. ஜெயகாந்தனின் படைப்பாகிய கருங்காரியில் ஒரு சில வரிகள். தனி மனித மனச்சாட்சி சமூக மனச்சாட்சிக்கு கொஞ்ச காலமாவது கட்டுப்பட்டுத்தான் ஆகணும். அந்த தனி மனிதனின் நியாயவாதம் உண்மையிலேயே தர்மமாயிருந்தால் அதை நிச்சயம் சமூகம் கொஞ்சம் பொறுத்து ஏற்றுக்கொள்ளும். அப்படியும் சமூகம் ஏற்றுக்கொள்ளலேன்னா அது தர்மம் அல்ல. ஆமாம், தர்மத்துக்கு அதுதான் இலக்கணம் என்பது ஜெயகாந்தனின் வரிகள். இந்த கருத்திற்கேற்ப நாம் நம்முடைய சமூகத்தின் மனச்சாட்சிக்கு நாம் மதிப்பு கொடுப்போமா? சமூகம் என்ற சொல் இன்று கிட்டத்தட்ட சமுதாயத்தின் ஒரு பகுதியை, ஒரு சிறு ஜாதி வழிபட்ட கூட்டத்தை குறிக்கும் சொல்லாகவே வழங்கப்படுகிறது. ஆனால் இலக்கியங்களில் சமூகம் என்பது மனிதகுலம் என்ற பொருளில்தான் வழங்கப்படுகிறது. பாவேந்தன் பாரதிதாசன் ஒன்றே சமூகம் என்று எண்ணார்க்கே இறுதி உறுதி, உறவினர் ஆவார் ஒரு நாட்டார் எனல் உறுதி, பிறவியில் உயர்வும் தாழ்வும் செய்யல் மடமை, இந்த பிழை நீங்குவதே உயிருள்ளாரின் கடமை என்று பாடுவான். பாவேந்தன் கருத்துப்படி சமூகம் என்பது நாடு மொழி சமயம் கடந்தது. சமூகம் என்பது மாந்தர் கூட்டமேயாம். ஆனால் நமது நாட்டின் சமூக வரலாறு கூறுவது என்ன? மாந்தரிடையே தீண்டாமை, உயர்வு தாழ்வு என்ற வேற்றுமைகள், இந்த அடிப்படையிலான பேதாபேதங்கள், பிரிவினைகள் இன்றும் நம் கண்முன் காட்சியளிக்கும் சமுதாயம் ஓர் உருவம் ஓர் உணர்வும் உடையதன்று. இதனை மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம், உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியிலே கலக்குது, ஒற்றுமையில்லா மனித குலம் உயர்வும் தாழ்வும் வளர்க்குது என்று மிக்க அழகாக உணர்த்துகின்றான். மானிட சமுதாயத்தில் ஒருவரை ஒருவர் அனுசரித்து ஒட்டி உறவாடி வாழ்ந்தாத்தான் வளரலாம். எந்த காரணத்தை முன்னிட்டும் ஒதுக்குதல் அல்லது ஒதுங்குதல் என்ற கொள்கை அறவே கூடாது. மானிடத்தோடு ஒட்டி வளர்ந்தாலே உயர முடியும். இந்த அழகிய கருத்தினை மூங்கில்கள் மூலம் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை விளக்கும் அருமைப்பாடு இதோ. ஓங்கி வளரும் மூங்கில் மரம் ஒன்னை ஒன்னு பிடிச்சிருக்கு, ஒழுங்காக குறுத்து விட்டு கொள்ளை கொள்ளையா விடிச்சிருக்கு, ஒட்டாமே ஒதுங்கி நின்னால் உயர முடியுமா, எதிலும் ஒத்துமை கலைஞ்சதுன்னா வளர முடியுமா என்று பட்டுக்கோட்டை கேட்கிறார். இனிய அன்பர்களே, பட்டுக்கோட்டையின் பாடல் அனுபல்லவி போன்ற பாடலாகும். ஏனெனில் இதற்கு முன்பு இது பற்றி நமக்கு எடுத்துக் கூறியவர்கள் நூற்றுக்கணக்கானவர்கள். அவர்கள் கூறியவற்றையெல்லாம் நாம் செவிமடுக்கவே இல்லை. இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு ஜாதியை ஜாதி கலவரங்களை காப்பாற்றப் போகிறீர்கள்? இது என்ன, நாம் செய்த ஊழா அல்லது மற்றவர்கள் செய்த கர்மவினைதான் இவ்விதம் வந்து மூண்டு கொண்டிருக்கிறதா? ஆறு வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடும் ஆறு, ஆட்டோட்டத்தின் ஒதுக்குப்புறத்தில் சிறு குழிகள், அடிமட்டத்தில் சிறு குழிகள், அச்சிறிய குழிகளில் ஆற்று வெள்ளத்தோடு வரும் மாசுகள் அடையும். இந்த ஓமை பாரதியின் ஓமை. பாஞ்சாரி சபதத்தில் பாரதி எடுத்தாலும் ஓமை. ஆம், பாண்டவர்களின் துன்பத்திற்கு அவர்களின் ஊழ் காரணம் அன்று. சகுனி துரியோதனன் முதலியோருடைய கர்ம பயன் பாண்டவர்களை வந்து வருத்துகின்றது. காரணம் ஒரு நாடு ஒரு சமூகம் ஆகிய அமைதியேயாம். இன்றும் நம்மில் பலரை, ஏன் கோடானு கோடி மக்களை ஏழ்மையிலும் அறியாமையிலும் கிடத்தி துன்புறுத்துவது அவர்களுடைய ஊழன்று. இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசுகள், முதலாளித்துவத்திற்கு கட்டியம் கூறும் சமயத் தலைவர்கள் முதலியோர் செய்த தீயூழே இன்றைய ஏழை மக்களை வருத்துகிறது. இதற்கு பெயர் சமூக ஊழ். களையெடுக்காமல் பயிர் வளர்க்க முடியாது. சமூகத்தின் தீய சக்திகளை வெற்றி கொள்ளாமல் நல்ல மனித சமூகத்தை காண முடியாது. பைந்தமிழ் தேர்ப்பாகன் பாரதியும் கூட நமக்கும் நம்முடைய பாப்பாக்களுக்கும் பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயங்குள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில்

0: உமிழ்ந்துவிடு பாப்பா என்று சொல்லிக் கொடுத்தது என்னவோ உண்மை. ஆயிரம் பாரதி வந்துதான் சொல்லட்டுமே, நமக்கு எங்கே அந்த துணிவு வரப்போகிறது?
1: சமுதாய மறுமலர்ச்சி இலக்கியங்கள் உரை வழங்கினார் தவ திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள். நேயர்கள் இதுவரை கேட்டது சேர்த்து வைத்த செல்வம்.

நேரம் 3 மணி. ஆகாஷவாணி சென்னை வானொலியின் 100.1 எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் ஒலிக்கவிருப்பது திரைகானம் நிகழ்ச்சியின் முதலில் தசாவதாரம் திரைப்படத்திற்காக சாதனா சர்கம் கமல்ஹாசன் பாடியுள்ள பாடலை கேட்கலாம்.

திரைகானம் கேட்டோம். ஒடிசா பூரி ஜெகநாதர் ஆலய வருடாந்திர ரத யாத்திரையின் இரண்டாவது கட்டத்திற்கான வர்ணனையை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்போம் நேயர்களே.

இதுவரை தேநீர் நேரம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். சில நொடிகளில் தொடர்வது வேலைவாய்ப்பு செய்திகள் ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: The Sabarimala temple will be open till 21st evening. Heavy rush is expected this time as auspicious Ramayana Madis also coincide with the opening. In the meantime, virtual queue system is implemented to manage crowd at Sabarimala. Smithy M. Palluruthi, Akashvani News, Thiruvananthapuram.
1: Saranamayyappa Swami, Saranamayyappa.
2: वहीं हैदराबाद में आज बोनालू उत्सव की शुरुआत हुई। यह उत्सव पूरे एक महीने तक चलेगा। आषाढ़ महीने के दौरान महिलाएं मंदिरों में देवी की पूरी श्रद्धा के साथ पूजा करती हैं और बोनालू अर्पित करती हैं। एक रिपोर्ट।
3: த ஆஷாட மாசம் போனாலு ஃபெஸ்டிவல் எ சிம்பல் ஆஃப் தெலங்கானாஸ் கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன்ஸ் பிகன் டுடே வித் கிராண்டியர் அட் கோல்கொண்டா 14 ஹைதராபாத். த செலிபிரேஷன் ஸ்டார்டட் வித் த ஆஃபரிங் ஆஃப் த ஃபர்ஸ்ட் போனம் டு கோல்கொண்டா ஸ்ரீ ஜெகதாம்பா மகங்காளி. த ஃபர்ஸ்ட் போனம் கான்சிஸ்டிங் ஆஃப் 11 போனம்ஸ் வாஸ் ஆஃபர்ட் டு ஜெகதாம்பா மகங்காளி. ஆன் பிஹாப் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் த கோல்டன் போனம் செட் அவுட் ஃப்ரம் லங்கர் ஹவுஸ் டுவார்ட்ஸ் கோல்கொண்டா ஃபோர்ட். அசம்பிளி ஸ்பீக்கர் கட்டம் பிரசாத் குமார் அண்ட் மினிஸ்டர்ஸ் பொன்னம் பிரபாகர் கொண்டா சுரேகா ஆஃபர்டு பட்டு வஸ்திராலு டு த காடேஸ். திஸ் ஃபெஸ்டிவல் வில் கண்டினியூ for nearly a month from today until August 13. During the four Sundays of the month of Ashadam, Bonalu are celebrated with great

நேரம் 5 மணி. ஆகாஷவாணி சென்னை வானொலியின் 100.1 FM கோல்ட் அலைவரிசையில் அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் டிஜி பத்ரிநாராயணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பூர்ணா வைத்தியநாதன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர் ராமதாஸ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஆனந்த நடன பிரகாசம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, ராகம் கேதாரம் தாளம், மிஸ்ர சாப்பூ.

அரங்கிசையில் டி ஜி பத்ரி நாராயணன் அவர்களின் பாட்டு ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. பூர்ணா வைத்தியநாதன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர் ராமதாஸ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து மதிம் தேகி வானமாமலை ஜியர் இயற்றியது கல்யாணி ராகம் ஆதிதாளம்.

அரங்கிசையில் இதுவரை டி ஜி பத்ரிநாராயணன் அவர்களின் பாட்டு கேட்டோம். பூர்ணா வைத்தியநாதன் அவர்கள் வயலின், தஞ்சாவூரா ராமதாஸ் அவர்கள் மிருதங்கம். நாளை பிற்பகல் 1:10 இசைமலர் நிகழ்ச்சியில் எம் சுதர்சன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், டி கோவிந்தராஜன் அவர்கள் மிருதங்கம்.

0: இனி இந்த அலைவரிசையில் இன்றும் நாளையும் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்
1: Catch the rain, बारिश के पानी की एक एक बूंद को हमें बचाना है, तो मेरा खास आग्रह है वर्षा का बूंद बूंद पानी हम मिलकर के बचाएं।
2: Where there's water, there's life. Come, let us adopt rain water harvesting techniques in our homes and offices. Let us build recharge pits and shafts, fix defunct bore wells, remove silt from water bodies, plant as many trees as possible. This monsoon, let us join Catch the Rain campaign.
0: அறிவிப்பினை தொடர்ந்து 6:10 விஸ்லேஷன், 6:30 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ் டைம் த ஒன்லி ரிசோர்ஸ் வீ கே நாட் ரீசைக்கிள் ஏ ஹீரா வழங்கும் உரை, மெமரபிள் ஸ்டோரி சொல்பவர் ஜே ஜோஹன்னா மேரி, மியூசிக்கல் டேலண்ட் சஹானா கார்த்திக் அவர்களின் பாட்டு, நெல்சன் மண்டேலா அ சிம்பிள் ஆஃப் கரேஜ் அண்ட் ஹோப் உரை வழங்குபவர் எஸ் ஆர் விபிஷ்ணவ், 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கண்ட்ரி வைட், 9:45 இன்சைட்ஸ், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 மேற்கத்திய இசை, 11:40 திரைகானம். நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனிய ராகம், பண்டிட் ரவிசங்கர் அவர்களின் சித்தாரிசை, கிஷோரி அமோன்கர் அவர்களின் பாட்டு ஆகியன இடம்பெறும். அதிகாலை 4:10 பொங்கும் மங்கலம், வாணியம்பாடி எஸ் ஞான பிரகாஷம் அவர்களின் நாகஸ்வர இசை, பள்ளிக்கொண்ட ஆர் முருகன் அவர்கள் தவில், 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:15 திரை இசை, 7:30 ஆட்சவேரி, 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை, மாம்பலம் எஸ் சந்தானம் அவர்களின் நாகஸ்வர இசை, வடபழனி எஸ் ராஜாராம் அவர்கள் தவில், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லை பூத்தண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரைகானம், 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர், எம் சுதர்ஷன் அவர்களின் பாட்டு, எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், டி கோவிந்தராஜன் அவர்கள் மிருதங்கம், 2:30 திரைகானம், 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம் தெலுங்கு நிகழ்ச்சி, 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா, 5:00 அரங்கிசை, டாக்டர் பிரமீளா குருமூர்த்தி அவர்களின் பாட்டு கேட்கலாம், டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், சீர்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம், மண்டேலா ஃப்ரம் பிரசன்ட் டு பிரசிடென்சி ஸ்ரீ சேஷ்மா வழங்கும் உரை, கிரீன் க்ரோத் வேர் டெவலப்மெண்ட் மீட் நேச்சர் உரை வழங்குபவர் எஸ் நவிதா, இம்யூனிட்டி பிகின்ஸ் வித் அ சிங்கிள் ஷாட் உரை வழங்குபவர் ஆர் கே கிருத்திகா, 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கரண்ட் அஃபேர்ஸ், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 மேற்கத்திய இசை, 11:40 திரைகானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

ஜனன ஜனன ஜனன ஜனன பாஜ் பாயல் கஹோ, ஜனன ஜனன ஜனன ஜனன தோம் தோம், ஜனன ஜனன ஜனன ஜனன தோம் தோம், ஜனன ஜனன ஜனன ஜனன பாஜ் பாயல் கஹோ, ஜனன ஜனன ஜனன ஜனன தோம் தோம், ஜனன ஜனன ஜனன ஜனன தோம் தோம், ஜனன ஜனன ஜனன ஜனன கீத துணி குத கதீம் நாத்ருத்ருத்தோம் நாச்சு ரே கோரி.

ததீம் ததீம் திரணா உடனி ததானி தானி ததீம் ததீம் திரணா ததீம் ததீம் திரணா உடனி ததானி தானி ததீம் ததீம் திரணா தாதித்தும் தக தக தரி தத்தான தன தானி தீம் அலரி கலரி தக.

அபிரகுலால உதளி தரங்க நதகரி நாச்ச மாசக பாண்டுரங்க நாதாகரி நாச்ச நாதாகரி நாச்ச நாதாகரி நாச்ச மாசக பாண்டுரங்க.

பாயாரிஷியோ பூதங்க, பாயாரிஷியோ பூதங்க, பாயாரிஷியோ பூதங்க, கவோனி அபங்க நாதகரி நாச்ச மாசா.

நேரம் 7:45. ஆகாஷவாணி நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசை. திரைப்பட பாடல் ஒன்று கேட்போம். ஒரு நாள் ஒரு கனவு திரைப்படத்திற்காக ஹரிஹரன், ஸ்ரேயா கோஷல், பவதாரிணி, சாதனா சர்கம் பாடியுள்ள பாடல்.

0: நேரம் 7:50. இனி தொடர்வது
1: செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில், சென்னை கொளத்தூரில் அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையத்தை திறந்து வைத்து மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆற்றிய உரை, சேலம் மாவட்டத்தில் நடைபெற்ற கொலு பொம்மைகள் கண்காட்சி குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. சென்னை கொளத்தூரில் அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையத்தை திறந்து வைத்து மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உரையாற்றினார். அவர் பேசுகையில்,
2: மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள், கடைசி மனிதனுக்கும் அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் போய் சேரணும் அப்படின்றதான் அவருடைய லட்சியமாக இருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாக தான் நாம் இந்த வடசென்னை பகுதியில இன்றைக்கு போஸ்ட் ஆபீஸ்ல பாஸ்போர்ட் சேவாவை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். கேள்விப்பட்டிருப்பீங்க, போஸ்ட் ஆபீஸ்க்கு போனா தபால் கொடுப்பாங்க அல்லது ஸ்டாம்ப் விற்பாங்க அப்படின்றதான் ஒரு காலம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு போஸ்ட் ஆபீஸ்க்கு போனா உங்களுக்கு எல்லா வசதியும், பேங்கிங் வசதியோட, ஏடிஎம் வசதியோட, இன்சூரன்ஸ் வசதியோட, இன்னும் மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்கள், முத்ரா லோன் உட்பட அத்தனை வசதிகளும் உள்ளடக்கிய இன்டகிரேட்டட் பாஸ்போர்ட் ஆபீஸாக செல்வமகள் திட்டத்தை

0: உட்பட அதுல ஒரு இது பாஸ்போர்ட்டுக்கும் அது இல்லை, நம்ம வீட்டு பக்கத்திலேயே இருந்து நம்ம பாஸ்போர்ட்டை வாங்க முடியுன்ற சூழ்நிலையை இன்றைக்கு இருக்கிறது. அந்த சூழ்நிலையில இன்றைக்கு இங்க நம்மளுடைய பாஸ்போர்ட் ஆபீஸ் திறக்கப்பட்டிருக்கிறது. ஈஸ் ஆஃப் லிவிங், அதான் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய தாரக மந்திரம், ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். அதாவது எளிமை, எதுவுமே ஈஸியாக அணுகக்கூடியது, அரசாங்கங்களை எளிமையாக அணுகும் விதமாக தான் நம்ம வீட்டு பக்கத்துல நமக்கு ஒரு பாஸ்போர்ட் ஆபீஸ், அதுவும் நம்மளுடைய போஸ்ட் ஆபீஸ்ல நமக்கு பாஸ்போர்ட் சேவா ப்ரோக்ராம் கீழே இந்த போஸ்ட் ஆபீஸ்ல நமக்கு இன்றைக்கு பாஸ்போர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்துல பேங்க்குக்கே நம்மளாம் போக முடியாத சூழ்நிலை, சாதாரண மனிதர்களுக்கு பேங்க்கே போக தெரியாது, பேங்க்னாலே ஒரு எட்டாக்கனியாக இருக்கும். ஆனா இன்னைக்கு 2014 பிறகு பல கோடி பேர் பேங்க் வாசல்ல இருக்கிறாங்க, பேங்க்னுடைய வசதிகள் அவங்களுக்கு போய் சேர்கிறது. இந்தியாவில் கிட்டத்தட்ட 100 கோடி பேருக்கு மேல ஜன்தன் அக்கௌண்ட் வச்சிருக்கிறாங்க. அந்த ஜன்தன் அக்கௌண்ட்ல அதிகமான மகளிர் ஜன்தன் அக்கௌண்ட் இருக்கிறது. அந்த மகளிர் ஜன்தன் அக்கௌண்ட் மூலியமாக அவர்களுடைய வங்கி சேவையை பெற முடிகிறது. அது மாதிரி இன்றைக்கு பல திட்டங்களை நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் நேரடியாக மக்கள் இடத்துல, பேங்க் வந்துருச்சு, பேங்க் வந்தோடனே நமக்கு ஒரு அக்கௌண்ட் வந்துருச்சு, இன்னைக்கு உங்களுடைய மானியம், உங்களுடைய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் நேரடியாக வங்கி கணக்கிலேயே டைரக்ட் டிரான்ஸ்பர் திட்டத்தின் கீழே வருது. இப்போதைய பிரதமரே சொன்னார், அரசாங்கத்துல 1 ரூபாய் மக்களுக்கு நிதியை ஒதுக்குனா அதுல 15 காசு தான் போய் மக்களுக்கு சேருது அப்படின்ட்டு. ஆனா இன்னைக்கு 1 ரூபாய் ஒதுக்குனா அந்த 1 ரூபாயும் நேரடியாக மக்களுடைய வங்கி கணக்கிலேயே, அவங்களோட பெனிஃபிஷரி வங்கி கணக்கிலேயே போய் சேர்கிறது. அதுதான் இன்றைக்கு டிரான்ஸ்பரன்சி, டிஜிட்டல் வேல்டு. இன்னைக்கு உலகத்திலேயே அதிகமான டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பண்ணுகின்ற நாடு நம்மளுடைய நாடாக இருக்கிறது, நம்மளுடைய பாரத நாடாக இருக்கிறது. பல நாடுகள், வெஸ்டர்ன் கண்ட்ரிகள் கூட இன்னைக்கு டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ல பின்தங்கி இருக்கிறாங்க. நீங்க சாதாரணமா போங்க, இங்க ஒரு காய்கறி விற்கிற அம்மா கிட்ட, ஒரு எல்னி விற்கிற அம்மா கிட்ட போயிட்டு நீங்க எல்னி வாங்கினா கூட அவங்க கிட்ட நீங்க காசு கொடுத்தீங்கன்னா காசு வாங்க மாட்டாங்க, கூகுள் பே பண்ணுப்பா இல்லைன்னா போன் பே பண்ணுப்பா அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு டிஜிட்டல் டிரான்சாக்ஷனை நம்ம நாட்டுல இன்றைக்கு உருவாக்கி இருக்குன்னா அது நம்மளுடைய மத்திய அரசாங்கம், நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் எடுத்த முயற்சியினால மக்களை நம்பினார். எப்பயுமே சிட்டிசன்ஸை நம்பணும், மக்களுடைய நம்பிக்கையை நம்மளுடைய பிரதமர் அவர்கள் வந்தார், மக்கள் மேல நம்பிக்கை வச்சு. அதனாலதான் இன்றைக்கு நாடு மிக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. நம்ம பாக்குறோம், 2047 நாம வளர்ச்சியடைந்த நாடாக ஆக வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கனவாக இருக்கிறது. அதான் நாம் பாக்குறோம், இன்னைக்கு மெட்ரோ இந்த இடத்துக்கு வந்தாச்சு, நமக்கு மெட்ரோ வந்திருக்கிறது. அதே மாதிரி ரயில்வேல பல திட்டங்கள், வந்தே பாரத் ட்ரெயின்லாம் நமக்கு அதுக்கு முன்னாடி யோசிச்சதே இல்லை, ஆனா இன்னைக்கு உலகம் முழுவதும் வந்தே பாரத் ட்ரெயின் போகுது. எங்கிருந்து போகுது? இந்த பெரம்பூர் சென்னை ஐசிஎஃப்ல இருந்து அந்த வந்தே பாரத் போகுது. சென்னை ஐசிஎஃப்ல மேக் இன் இந்தியா திட்டத்துல நம்ம ஊர்ல தயாரிக்கிறது நமக்கு எல்லாம் பெருமை. நம்ம வட சென்னையில தயாரிக்கப்படுகின்ற வந்தே பாரத் ரயில்கள் தான் இன்னைக்கு இந்தியா முழுவதும் போகுது, மற்ற நாடுகளுக்கும் நம்ம ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம். அந்த அளவுக்கு இன்றைக்கு ரயில்வே திட்டங்கள்ல நாம் மிக அதிக வேகமான, கிட்டத்தட்ட 9 புதிய ரயில் பாதைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க போய் பாருங்க, எழும்பூர் ரயில் நிலையத்தை, ஒரு சர்வதேச செலவுல ஒரு விமான நிலையம் எப்படி இருக்கிறதோ, 800 கோடி ரூபாயில சென்னை எழும்பூர் ரயில் நிலையமானது மேம்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு நாடு வேகமாக முன்னேறி கொண்டிருக்கின்ற நாடு, அனைத்து பகுதியிலும் முன்னேறணும்னா 2 சைடும் இருக்கணும், ஒரு பக்கம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், இன்னொரு பக்கம் சோசியல் டெவலப்மெண்ட். அதுதான் தெருவார வியாபாரிகளுக்கு கடன் முத்ரா லோன், அது பிரைம் மினிஸ்டருடைய சூரிய கர் திட்டம், இங்க எல்லாமே இருக்கிறீங்க. நான் எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள், நம்ம வீடுகளில் நாம் சூரிய ஒளி மின்சாரத்தை பயன்படுத்துவதற்கு அரசாங்கத்தில் 80,000 ரூபாய் நமக்கு மானியம் கொடுக்குறாங்க. நீங்க கரண்ட்டை அரசாங்கத்திற்கு கொடுக்கலாம், அரசாங்கம் நீங்க என்ன பயன்படுத்துறீங்களோ அதுக்கு போக மீதிய நமக்கு பணமத்தையும் கொடுக்கின்ற ஒரு, நம்ம வீடுகள்லயே நாம் மின்சாரத்தை ஜெனரேட் பண்ண முடியும். இப்படி அருமையான திட்டங்களை நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். நாம் எளிமையான அரசாங்கமாக, எளிய வழியில மக்களை சென்றடைகின்ற அரசாங்கமாக, கிட்டத்தட்ட 1500 தேவையில்லாத சட்டங்களை நம்ம எடுத்திருக்கிறோம். இந்த நாட்டுல தேவையில்லாத சட்டங்கள் 1500 எடுத்திருக்கிறோம். இந்த நாட்டினுடைய முன்னேற்றம் அப்துல் கலாம் ஐயா கண்ட கனவு 2047 நாம வளர்ச்சி அடைந்த பாரதமாக உருவாக்க வேண்டும் என்ற அந்த அருமையான சிந்தனையில் நாம் அனைவரும் இணைந்து செயல்படுவோம்.
1: வெளிநாடு வாழ் தமிழர்களை ஈர்க்கும் வகையில் சேலத்தில் நடைபெற்ற கொலு பொம்மைகள் கண்காட்சி குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
2: அரசு நிறுவனமான தமிழ்நாடு கைத்திற தொழில்கள் வளர்ச்சிக் கழகம் பூம்புகார் என்ற பெயரில் கைவினைப் பொருட்களை விற்பனை செய்து வருகிறது. மாநிலம் முழுவதும் உள்ள 100,000+ கைவினை கலைஞர்கள் தயாரிக்கும் பொம்மைகள் மற்றும் கலைப்பொருட்கள் பூம்புகார் நிறுவனம் சார்பில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. நவராத்திரி விழா செப்டம்பர் மாதம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் வெளிநாட்டு வாழ் தமிழர்களை ஈர்க்கும் விதமாக 2 மாதங்களுக்கு முன்னதாகவே பொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனையை பூம்புகார் நிறுவனம் தொடங்கியுள்ளது. வழக்கமாக ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதத்தில் சொந்த ஊருக்கு விடுமுறையில் வரும் வெளிநாட்டு வாழ் தமிழர்களை ஈர்க்கும் விதமாக சேலத்தில் கொலு பொம்மைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இக்கண்காட்சியில் அஷ்டலட்சுமி, தசாவதாரம், கல்யாண செட், பெருமாள் தாயார் செட், பொய்க்கால் குதிரை செட், வளைகாப்பு செட், அலங்காரம் செய்யப்பட்ட மரப்பாச்சி பொம்மைகள், சஞ்சீவி மலையை அனுமன் தூக்கி கொண்டு

0: இருந்து ராமர் லட்சுமணருக்கு உதவும் காட்சி, தஞ்சை நடன பொம்மை, தலையாட்டி பொம்மைகள், சுடுமண் பொருட்கள் என 150 ரூபாய் தொடங்கி 15,000 ரூபாய் வரையிலான பொம்மைகள் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக கூறுகிறார் சேலம் பூம்புகார் மேலாளர் நரேந்திர போஸ்.
1: வெளிநாட்டில் வாழ்கிற தமிழர்கள் இந்தியர்கள் எல்லாம் வந்து இந்த டைம் தான் லீவ் அவங்களுக்கு, வெக்கேஷன் டைம். ஸோ அவங்க வரும்போது அவங்க கையில் நம்ம திருப்பியும் ரிட்டர்ன் போகிறப்போ கொழு பொம்மைகள்லாம் எடுத்துகிட்டு போனாங்கன்னா அந்த கொழு சீசன் டைமில் அவங்க அங்கே வந்து வெளிநாட்டில் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கொஞ்சம் கேட்பாங்க. நியூ ப்ராடக்ட் என்ன வந்துருதுங்க, நாங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இந்த டைமில் வந்து கலெக்ஷன் பார்க்க முடியுமா, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ இது வந்து இந்த வருஷம் புதுசாக நாங்கள் அந்த கொழு பொம்மைகளுக்கான கண்காட்சி, பொம்மைகள் கண்காட்சின்ற மாதிரி நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த எக்ஸிபிஷனில் பார்த்தீங்கன்னா மண் பொம்மைகள், பேப்பர் மெஷ் பொம்மைகள், வெயிட்லெஸ் ஆனது கிளாத் பொம்மைங்க, நிறைய ஈவன் கிஃப்ட் ஐட்டம், ரிட்டர்ன் கிஃப்ட் ஐட்டம் இந்த மாதிரிலாம் கூட நம்ம கொண்டு வந்திருக்கோம். செட் பொம்மைகள் வந்து நீங்கள் அந்த கொல் டைமில் தான் நிறைய செட் பொம்மைகள் பார்க்க முடியும். பட் இந்த டைம் நாங்கள் என்ன பண்ணிருக்கோம், செட் பொம்மைகளுமே அந்த ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே அந்த செட் பொம்மைகளையும் நம்ம வர வச்சிருக்கோம்.
0: வெளிநாட்டில் இருந்தாலும் நம்முடைய பாரம்பரியத்தை பின்பற்றிடும் வகையில் நவராத்திரி விழா கொலு பொம்மைகளுடன் கொண்டாடப்படுவதால் கைவினை கலைஞர்களுக்கான சந்தை வாய்ப்பு அதிகரித்துள்ளது.
2: என் பேர் செல்வி, நான் அஸ்தம்பேட்டிலேருந்து வந்திருக்கிறேன். நான் நவராத்திரி கொலு வந்து எங்கள் தம்பி அமெரிக்காவில் இருக்கிறாங்க. நவராத்திரி கொலு செட்டு எங்கே நல்லா இருக்குன்னு கேட்டாங்க. நான் வந்து பூம்புகாரில் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கிறேன். நல்லா சூப்பராக இருக்குது, கலெக்ஷன்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. நானும் பர்ச்சேஸ் பண்ணுவேன், எங்கள் தம்பிக்கும் வாங்கி தருவேன்.
0: பணி நிமித்தமாக எங்கு சென்றாலும் நம்முடைய பாரம்பரியம், கலாச்சாரம், பண்பாடு ஆகியவற்றை பேணி காக்கும் வெளிநாட்டு வாழ் தமிழர்களின் முடிவு கைவினைக் கலைஞர்களின் வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்தி வாழ்க்கை தரத்தை உயர்த்திடும் வகையில் அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.
3: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். இந்தியா இங்கிலாந்து இடையேயான வர்த்தக ஒப்பந்தத்திற்கு ஏற்றுமதியாளர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளதாக மத்திய அரசின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் பழங்குடியினரும் மிகுந்த பயன்பெறும் வகையில் ஏற்றுமதி வாய்ப்புகளை உருவாக்கும் என்று மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டு அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. சிறு குறு தொழில்துறையில் இந்தியா போலந்து இடையிலான இருதரப்பு உறவு மேலும் வலுவடைந்து வருவதாக அத்துறையின் சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசநோய் சிகிச்சைக்கான மருந்துகளை குறிப்பிட்ட காலம் வரை தவறாமல் எடுத்துக்கொண்டால் பூரண குணமடையலாம் என்று மத்திய சுகாதார அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.

உண்மைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

0: அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடலை பாடியுள்ளவர் கௌதம் பரத்வாஜ், திரைப்படம் வசந்த முல்லை.
1: சொல்லாத வார்த்தைகள் சுவையானவை, அர்த்தத்தில் அவை மட்டும் அழகானவை. சொல்லுக்குள் உன்னை சுருக்கிவிட மனமில்லை, அளவில்லா உணர்வுகளை அரை பக்கத்தில் அடைத்து வைக்கும் ஆசையும் இருந்ததில்லை. உன்னெற்றி பரப்பில் என் விரல் தொடும்போதும், உன் கழுத்தில் பரவி என் மூச்சு சுடும் போதும், உன் உயிரை எழுப்பு நான் மூத்தம் இடும்போதும், புரிந்து கொள் என் பேரன்பை. சொல்லாத வார்த்தைகள் சுவையானவை, அர்த்தத்தில் அவை மட்டும்

தாதா திரைப்படத்திற்காக ஜென் மார்டின், சத்யா நாராயணன், கிடக்குழி மாரியம்மாள், பிரார்த்தனா ஸ்ரீராம் பாடியுள்ள பாடலை கேட்கலாம்.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
2: திரைக்கானத்தில் அடுத்து அடியே திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா பாடியுள்ள பாடல்.

நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். அடுத்து தொடர்வது திரைகானம். முதலில் விவசாயி படத்திற்காக TM சவுந்தரராஜன், PS சுசீலா பாடியுள்ள பாடல்.

நிறைவாக ஊட்டி வரை உறவு படத்தில் இருந்த பாடல். பாடலை பாடியிருப்போர் பி பி ஸ்ரீனிவாஸ், எல்ஆர் ஈஸ்வரி.

0: 28 overs in second one-day international of three-match series at Sophia Gardens, Cardiff, and reports last game in. The Goa government has tightened regulations governing casino operations by prohibiting entry of persons below 21 years of age into casino game areas. The notification also introduces stricter provisions regarding the payment of license fee for offshore casino vessels. And with that, we end this news bulletin.
1: நேரம் நள்ளிரவுக்கு பின் 12:10 ஆகாஷ்வாணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்ட். இப்போது நாம் கேட்கவிருப்பது இரவின் மடியில். இன்றைய நிகழ்ச்சியில் தென்றலை என்னைத்தோடு செல்வி, ராஜ ரிஷி ஆகிய படங்களில் இருந்த பாடல்கள் கேட்போம். முதலில் ஒலிப்பது தென்றலே என்னைத்தோடு படத்திலிருந்து பாடல்கள்.

0: entry of persons below 21 years of age into casino gaming areas. The notification also introduces stricter provisions regarding the payment of license fee for offshore casino vessels. And that is the end of this news bulletin.
1: நேரம் 1:10 ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். அடுத்த இடம்பெறுவது நினைவில் நின்றவை நிகழ்ச்சி. இதில் சிஐடி சங்கர், கண்காட்சி, ராமனத்தனை ராமனடி ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்கவிருக்கிறோம். முதலில் இடம்பெறுவது சிஐடி சங்கர் படத்திலிருந்து பாடல்கள்.

சூய ஒளி வீசும் தெய்வ திருச்சபையில் பாவராக தாளமுடல் தோன்றியதும் பரத கலை.

புல்லாங்குழலின் விண் இசை கேட்டு கோமகராதை தன்னை மறந்தாள். புன்னகை சிந்தும் கண்ணனை தேடி அன்னம் போலே பொன்னடி வைத்தாள்.

0: கொஞ்சம் ஏனும் வஞ்சகம் இல்லே, எங்க நெஞ்சுக்குள்ள கொஞ்சம் ஏனும் வஞ்சகம் இல்லே.
1: சாமி காடை பிடிப்போம், கௌதாரி பிடிப்போம், காக்கா பிடிக்க மாட்டோம், யாரையும் பார்க்க

பிடிப்போம் சவுதாரி பிடிப்போம் காக்கா குடிக்க மாட்டோம் யாரையும்

வெண்ணிலவை குடைபிடித்து வீசு தென்றல் தேர் ஏறி மென்குயில்தான் இசைமுழங்க மீன் வரைந்த கொடியசைய கண்கவரும் பேரழகி கனகமணி பொற்பாவை அன்னநடை ரவியுடனே அழகுமதன் வில்லேந்தி தன்முல்லை தாமரை மா தனிநீளம் அசோகமெனும் வண்ணமலர் கனை தொடுத்தான் வையமெல்லாம் வாழ்கவென்றே.

நினைவில் நின்றவை நிகழ்ச்சிகள் இதுவரை சிஐடி சங்கர், கண்காட்சி, ராமன் எத்தனை ராமனடி ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டோம்.

வலம் வரை இருக்கிறது, நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. இன்று வசீகரா மற்றும் பார்த்திபன் கனவு ஆகிய திரைப்படங்களிலிருந்து ஒரு சில பாடல்கள் நம்மை மகிழ்விக்க காத்திருக்கின்றன. முதலாவதாக சங்கர் மகாதேவன் குரலில் வசீகரா.

உரித்து கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் பண்பலை சொல்லும் நேரம் 2:16 நிமிடம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஸ்ரீனிவாஸ் மற்றும் மகாலட்சுமி ஆகியோர் குழுவினரோடு பாடியது.

நேரம் 2:21. நெஞ்சம் மறப்பதில்லை ஒலித்துக் கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் ஹரிஹரன் குரலில்.

நேரம் 2:26. மனம் விரும்பும் கானங்களை காற்றாலைகளில் இசைத்து மகிழ்கிறது. நெஞ்சம் மறப்பதில்லை வழங்கிக் கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. அடுத்ததாக வரும் பாடல் ஹரிகரன் மற்றும் சின்மயி ஆகியோர் பாடியது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: நேரம் 2:31. ஒலித்துக் கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை ஆகாஷ்வாணியின் FM கோல்ட் 100.1 MHz. ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் கார்த்தியின் குரலில் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில்.

நேரம் 2:36 ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நெஞ்சம் மறப்பதில்லை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உதித் நாராயணன் மற்றும் சாதனா சர்கம் ஆகியோர் குரல்களில்

நெஞ்சம் மறப்பதில்லை ஒலித்துக் கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். இதுவரை வசீகரா திரைப்படத்திற்காக பாடல்கள் உலா வந்து சென்றன. அடுத்ததாக வருகிறது பார்த்திபன் கனவு, மதுபாலகிருஷ்ணன் குரலில் பாடல் இதோ.

இதுமான கானங்களை காற்றாலைகளில் இசைத்து மகிழ்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலை பாடியிருக்கின்றார்கள் TL மகாராஜன், மஞ்சுளா, பலராம் மற்றும் சந்தியா ஆகியோர். பாடல் உலா வரும் நேரம் 2:46.

நேரம் 2:51 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகா ஹெர்ட்ஸில் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஹரிணி மற்றும் ஸ்ரீகாந்த் ஆகியோர் குரல்களில்.

0: சிகரெட்.
1: வீரர்களின் இடையே ஒரு வீரர் போல சில நொடி வாழ்கின்ற.
0: ஓகே, வெக்கம்.
1: இது பெண்மை பேசிடும்
0: மீசை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: பொங்கும் மங்களம். வாணியம் பாடி எஸ் ஞானப்பிரகாசம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். பள்ளிக்கொண்டா ஆர் முருகன் அவர்கள் தவில். முதலில் விடஜால துரா, தியாகராஜர் கீர்த்தனை, ஜனரஞ்சனி ராகம், ஆதித்த

சரஸ்வதி நமோஸ்துதே. ஜி என் பாலசுப்ரமணியம் சாகித்யம். சரஸ்வதி ராகம், ரூபக தாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் வாணியம் பாடி எஸ் ஞானப்பிரகாசம் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். பள்ளிக்கொண்டா ஆர் முருகன் அவர்கள் தவில். தொடர்ந்து விடமு செய்ய கரகரப்பிரியா ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை ஆதி தாளம்

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை வாணியம் பாடி எஸ் ஞான பிரகாசம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். பள்ளிக்கொண்டா ஆர். முருகன் அவர்கள் தவில்

புலர்கின்ற அதிகாலை பொழுதில் நேயர்களுக்கு இசை விருந்து படைப்பதில் பெருமை கொள்கிறது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. இனி வருவது புலரும் பொழுது நிகழ்ச்சியின் முதல் பாடல், மலேசியா வாசுதேவன் குரலில் புதுக்கவிதை.

மனம் விரும்பும் கானங்களை காற்றலைகளில் இசைத்து மகிழ்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் வாலியின் வரிகளில், இளையராஜாவின் இசையில், எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் தென்றலே என்னை தொடு. பாடல் ஒலிக்கும் நேரம் 5:15.

இல்லம் நாடி வந்து இனிமையான கீதங்களை இசைத்து மகிழ்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். புலரும் பொழுது தரும் அடுத்த பாடல் வேதம்பொதிது திரைப்படத்திற்காக சித்ரா பாடியது. பாடல் ஒலிக்கும் நேரம் 5:25.

நேரம் 5:29. இனிமையான காலங்களை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். புலரும் பொழுதுவில் வழங்கிக் கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணியின் FM கோல்டு 100.1 MHz. புலரும் பொழுது தரும் அடுத்த பாடல் டாக்டர் KJ யேசுதாசின் குரலில், இளையராஜாவின் இசையில், வருஷம் 16.